0: அடுத்து லலிதா திரிசதி, பாடியவர் சிவானந்த விஜயலட்சுமி.
1: ஓம் ககுங்குமவிலேபன அழிக சுந்தி கஸ்தூரி.

நிர்முக்கா ஹர்ஷிணி ஹரிசோதரி ஆஹா ஹூ முகஸ்துத்ய ஹானி விருத்தி விவர்ஜிதா ஹையங்கவீன ஹிருதயா ஹரிகோபாருணாம் சுகா.

பரிவீதிகா லஜ்ஜாபத சமாராத்ய லம்பகா லகுலேஸ்வரி லப்தமான லப்தரச லப்த சம்பத்.

தபசித்திகி காமேஸ்வர மனப்பிரியா காமேஸ்வர பிராணநாதா காமேஸ்வர விமோகினி காமேஸ்வர பிரம்ம வித்யா.

0: ரீங்கார மந்திர சர்வஸ்வ ரீங்கார பரசௌக்கத.
1: நிகழ்ச்சியில் அடுத்து சதாபாலரூபாபி, பாடியவர் எஸ் ராஜேஸ்வரி.

நேர்களே, நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நிகழ்ச்சிகளில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திரு கழுகுன்றம் சசி எழில்மணி. நினைவூட்டுகின்றோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 3ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 8ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நேயர்கள் இனி கேட்கலாம் குறள் அமுதம்.

0: சூதாட்ட கருவியும் சூதாட்ட கூடமும் துருதுருக்கும் கைகளும் கொண்டு அலைந்து தவறு செய்வோர் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழப்பர். குறள் எண் 935 அதிகாரம் சூது.
1: கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார்.
0: சூதாட்ட கருவியும் சூதாட்ட கூடமும் துருதுருக்கும் கைகளும் கொண்டு அலைந்து தவறு செய்வோர் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழப்பர். குறள் எண் 935 அதிகாரம்.

0: நேரம் காலை 6 மணி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைத்தீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறையை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிருஷ் அசோக் தொடங்கி வைத்தார். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய காலை வணக்கம் நேர்களை, நேரம் சரியா 6:03 ஆயிட்டு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். இந்த காலை பொழுது உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் எல்லா விதமான நன்மைகளையும் புரியணும்னு வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சி துவங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய நாளில் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல செயல்களுக்கான ஒரு ஆற்றல் இந்த காலை பொழுதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக விநாயகர் பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. இணைந்திருப்போம் நேர்களே.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடரக்கூடிய பாடல் சோழமங்கலம் சகோதரிகள் பாடிய சித்திரை மாடத்தில் என்று தொடங்கக்கூடிய பாடல். இணைந்திருப்போம் நேர்களே.

நேரம் 6:17. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கக்கூடிய பாடல் வின்சென்ட் கோமஸ் மற்றும் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய பாடல்.

0: Rainbo e fabuti un polinale in di ella messa madule.
1: நேர்களை நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்ந்திருக்கக்கூடிய பாடல் நாஞ்சில் என் எஸ் தீன் குரலில் ஆர்த்தெழும்பும் துன்பம் எல்லாம் என்று தொடங்கக்கூடிய பாடல்.

இனிமையான இந்த காலை பொழுதில் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 தெய்வீக ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சியான பாடலாக டாக்டர் உடுமலைப்பேட்டை சண்முகம் அவருடைய குரலாம் இந்த பாடல் இதோ.

0: ஏதோ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: தெய்வீக ராகம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா கே வீரமணி குரலில் கொங்குமணி என்று தொடங்கக்கூடிய பாடல்.

டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரல் அந்த பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் சரியாக 6:43 ஆகிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க பக்தி நேரம் நிகழ்ச்சி உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103.4. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் பி சுசீலாவுடைய குரலில் பூபால ராகம் என்று தொடங்கக்கூடிய பாடல் இதோ.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலா குருவாயூர் என்று தொடங்கக்கூடிய பாடல் ஒலிக்கு காத்திருக்கு. இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி வந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல்.
2: குருவாயூர் உந்தன் குறை தீர்க்கும் கிருஷ்ணன் குழந்தை.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள சிதம்பரம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் மரம் பத்தி வந்தது, பகிர்ந்து கொள்ள வேண்டிய தகவல். ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சராசரியா எவ்வளவு மரங்கள் இருக்குங்கிற புள்ளி விவரம் அது. கனடா நாட்டில் ஒருத்தருக்கு 10,163 மரங்கள் இருக்குதான். ஆஸ்திரேலியாவில் ஒரு தலைக்கு 3,266 மரங்கள். அமெரிக்காவில் 699 மரங்கள். பிரான்ஸில் 203. எத்தியோப்பியா நாட்டில் ஒருத்தருக்கு சராசரியாக இருக்கும் மரங்களின் எண்ணிக்கை 143. சைனாவில் 130. பிரிட்டனில் 47 மரங்கள். நமது இந்திய நாட்டில் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் மரங்கள் வெறும் 28. போதுமா? உலகத்தின் சராசரி ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள். நம்ம நாட்டில் உலக சராசரி அளவு கூட இல்லை என்ற வருத்தம். ஆனால் நம்ம நாட்டிலையும் சைனாவிலையும் மக்கள் தொகை மிக அதிகம். அதனால் சராசரி எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த எண்ணிக்கை பத்தாது, உயரணும். மரங்கள் இருந்தால் தான் மனிதனின் அன்றாட வாழ்க்கை நல்லபடியாக போகும். மனிதன் மரங்களை மறக்கக்கூடாது. சிதம்பரம் சார், வயதான மரங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. தொன்மையான மரங்கள் நமது ஊரின் கருவூலம், பல்லுயிரினங்களுக்கு உறைவிடம். எனவே அவற்றை பாதுகாக்கணும், ஆவணப்படுத்தணும். மாமரம் போற்றுதும். மாமரம் என்பது மாங்காய் மாம்பழம் கொடுக்கிற மரம் அல்ல. மா பெரிய, போற்றுதற்குரிய, வயதான புராதான மரங்கள்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வகையான மரமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உபயோகரமாக நிச்சயம் இருக்கும். நிழல் கொடுக்கும் மரங்கள் வேம்பு, தூங்குமூஞ்சி, புங்கன், பூவரசு, வாதாமரம், காட்டு அத்தி, இவையெல்லாம் பசுந்தழை உரத்திற்கு உதவக்கூடிய மரங்கள். புங்கம், வாகை, வாத நாராயணன், ஒதியன், கிளேரிசீடியா, கல்யாண முருங்கை, சூபாபுல், பூவரசு ஆகியவை. கால்நடைகளுக்கு தீவனமாக கூடிய மரங்கள் ஆச்சா, சூபாபுல், வாகை, ஒதிய மரம், கருவேல், வெள்வேல் ஆகியவை. விறகிற்கு ஆகும் மரங்கள் வேலமரம், சீமை கருவேல், சவுக்கு, குருத்தி, பூவரசு, சூபாபுல். கட்டுமான பொருட்கள் செய்ய பயன்படும் மரங்கள் தேக்கு, தோதகத்தி, கருமருது, உசில், வேம்பு, சந்தன வேங்கை, பூவரசு, வாகை, வேங்கை, மருது ஆகியன. மருந்து பொருட்களுக்கான மரங்கள் கடுக்காய், தான்றிக்காய், எட்டிக்காய். எண்ணெய் கொடுக்கும் மரங்கள் வேம்பு, பின்னை, புங்கம், இலுப்பை, இலவம். காகிதம் தயாரிக்க மூங்கில், யூக்கலிப்டஸ், மலவேம்பு, சவுக்கு, சூபாபுல் ஆகியவை பயன்படும். சிதம்பரம் சார், எவ்வளவு மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? தீப்பெட்டி தொழிலுக்கேற்ற மரங்கள் பெருமரம், ஏழிலைப்பாலை, முள்ளிலவு, அப்புறம் நார் எடுக்க பனை, ஆனைப்புலி, கோயில்களில் நடவு செய்ய வேம்பு, வில்வம், நாகலிங்கம், அரளி, நொச்சி, அரச மரம், வன்னி மரம் ஆகியவை ஏற்ற மரங்கள். குளக்கரையில் நட மருது, புளி, ஆல், அரசு, நாவல், அத்தி, இலுப்பை ஆகியவை ஏற்றவை. பள்ளி கல்லூரி வளாகங்களில் எந்தெந்த மரங்களை வளர்க்கலாம்? நெல்லி, அரிநெல்லி, விளாமரம், வாதாமரம், கொடுக்காப்புளி, நாவல்.
2: வழங்கியவர் வி. சரவணன் அவர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, டைம் சரியா 7:01 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னையில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். காலை பொழுது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா ஆரம்பிச்சிருக்கும். இல்ல, காலையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மழை பெஞ்சு காலையில பொழுது எழுந்துக்கும் போது வந்து ரொம்ப குளுமையா இருக்கிறது. இதெல்லாம் வந்து சென்னைக்கு ரொம்ப புதுசு. பட் இருந்தாலும் வெயில் அப்படின்றத நம்ம வாட்டி வதச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. இந்த மழைக்காலம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கக்கூடிய இந்த தருணத்துல நம்மளுடைய பொறுப்புணர்வு எல்லாத்தையுமே உணர்ந்து, நீங்க உங்க வீடுகளில் சுத்தி குப்பைகள்லாம் போட்டு அந்த நீர்வழி பாதைகள்லாம் அடைக்காம ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அது மூலமா நீங்க செய்யக்கூடிய ஒரு சமூக தொண்டாவே நீங்க பெருசா நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். கனிசா ஓபன் செஸ் 2026 இறுதிப் போட்டியில பட்டம் வென்றவர் யார்? மறுபடியும் க்வெஸ்சனை ரிப்பீட் பண்றேன். சமீபத்தில் கனிஷா ஓபன் இறுதிப் போட்டியில, செஸ் இறுதிப் போட்டியில பட்டம் வென்றவர் யார்? இதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கான பதில் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் www.facebook.com/rainbowfm ஃபேஸ்புக் பேஜ் போயிடுங்க. அங்கே நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாகவே வேட்டையின் படத்திலிருந்து ஒரு கலகலப்பான ஒரு பாடல் இருக்காது. யுகேந்திரன் மற்றும் மலேசியா வாஸ்தேவன் ரெண்டு பேருடைய குரலில் கேட்டு ரசிப்போம். இருக்கிறேன்

சந்திரமுகி டூ படத்துக்காக எஸ்பிபி சரண், ஹரிகா நாராயணன் ரெண்டு பேருடைய குரல் அந்த பாடலை கேட்டு முடிச்சோம். விவேக்னுடைய அற்புதமான வரிகள், எம்எம் கீரவாணியினுடைய இசையமைப்பு. 7:11 ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4. வணக்கம் சென்னை ஷோ. எஸ், உங்க ஆர்ஜே ராகுல் கூட தான். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, கனிஷா ஓபன் செஸ் 2026 இறுதிப் போட்டியில் பட்டம் வென்றவர் யார்? நிறைய நண்பர்கள் வந்து ஃபேஸ்புக் வழியாக வந்து உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய விடையை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவங்களுடைய பெயர்கள், அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே குயிக்காக படிச்சிடலாம். மாலினி தேவி அருணாச்சலமுடைய விடை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ரங்கராஜன் தீநகர்லேருந்து இனிய காலை வணக்கம்னு போட்டிருக்காரு. சிவநந்தன் அவருடைய பதிவும் கிடைச்சிருக்கு. ஹேமலதாவுடைய பதிவு கிடைச்சிருக்கு. வீரதுரை அவரும் இனிய காலை வணக்கங்கள் போட்டு ஆன்சரையும் பதிவு பண்ணியிருக்காரு. சரியா இல்லையான்றதை நிகழ்ச்சியினுடைய இறுதியில் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம் போட்டுட்டு, ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக நம்முடைய வாழ்த்துக்களையும் சொல்லலாம். தூத்துக்குடி பாலசுப்ரமணியனுடைய பதிவு கிடைச்சிருக்கு. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் நிகழ்ச்சி கேட்டுருக்காராம். ஹரிராம் தேனியிலிருந்து நிகழ்ச்சி கேட்குறாராம். வணக்கம் நண்பா, வாழ்த்துக்கள். எஸ், அடுத்ததாக கிடைத்திருக்கக்கூடிய பதிவு பால ஜெயச்சந்திரன் அவருடைய பதிவு கிடைச்சிருக்கு. ஸ்ரீ சிராஜுலா அவங்களுடைய பதிவும் கிடைச்சிருக்கு. நிகழ்ச்சியை வந்து வெளியூர்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசனுடைய பதிவு கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்களும் இனி காலை வணக்கம் போட்டிருக்காங்க, ஆன்சரையும் போட்டிருக்காங்க. வீரசுந்தரி அவங்களுடைய பதிவும் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து அலிநகரம் எஸ் மகாதேவன் இனிய காலை வணக்கம் ராகுல் அவர்களே வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி நண்பா, வணக்கம். மேலப்பேடு தயாரன் அவருடைய பதிவும் கிடைச்சிருக்கு. இனிய காலை வணக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிய காலை வணக்கம் நண்பரே. அடுத்ததாக ஒரு பாடலுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் www.facebook.com/rainbowfm ஃபேஸ்புக் பேஜ் போங்க. அங்கே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே நீங்கள் உங்களுடைய விடையை அனுப்பலாம். மறுபடியும் உங்களுக்காக க்வெஸ்சன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். கனிஷா ஓப்பன் செஸ் 2026 இறுதிப் போட்டியில் யார் வந்து பட்டத்தை வென்றாங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. ரொம்ப பெருமையான தருணமாக இருக்குது இந்தியாவுக்கு. ஏன்னா பல்வேறு இடங்களில் வந்து நம்ம போட்டிகள் போட்டாலும் கூட, இந்த செஸ் போட்டியில் சமீப நாட்களாக வந்து இன்னும் பல சாதனைகளை வந்து இளைஞர்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் நம்ம இந்தியர் இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக நான் சொல்லணுன்னா வந்து ஆன்சரே கிட்ட வந்துடுவேன். அதனால் வந்து சின்ன க்ளூவோடு அப்படியே வச்சிட்றேன். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரனுடைய குரலில் தர்பார் படத்துக்காக பாடல் காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

0: சும்மா கீழி.
1: வணக்கம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

21 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை ஷோ. காலையில் எழுந்த உடனே அறிவுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு கேள்வி தான் நான் கேட்டிருக்கேன். சமீபத்தில் நடைபெற்ற கனிஷா ஓப்பன் செஸ் 2026 போட்டியினுடைய இறுதிப் போட்டியினுடைய வெற்றியாளர் யார்? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆன்சர் தெரியுன்ற நண்பர்கள் www.facebook.com/rainbowfm ஃபேஸ்புக் பேஜ்க்கு வாங்க. என்னுடைய பதிவுக்கு கீழே உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். கிடைத்திருக்கக்கூடிய பதிவுகளை வந்து குயிக்காக படிச்சிடலாம். சாமுனி குமணன் சாவடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்காராம். தேனி மாவட்டம் பணிபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் அவருடைய பதிவு கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து மந்திரமூர்த்தி அவருடைய பதிவும் கிடைச்சிருக்கு. பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்குறாராம். அதை தொடர்ந்து புலுவபாளையம் ஆனந்தமுருக்குடைய பதிவு. ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டாரிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி கேட்குறாராம், ஆன்சரையும் பதிவு பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து பூபாலன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு, ஆன்சரையும் போட்டிருக்காரு. சபரி மனோஜ் அவருடைய பதிவும் கிடைச்சிருக்கு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமாருடைய பதிவும் கிடைச்சிருக்கு. நரேஷ்குமார் வைஷு இனிய காலை வணக்கம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுருக்காராம். எஸ் ஓகே. அடுத்ததாக கிடைத்திருக்கக்கூடிய பதிவு ரமா தியாக் தீநகர்லேருந்து கேட்குறாங்களாம் நிகழ்ச்சி. ஹரியரனுடைய பதிவு கிடைச்சிருக்கு. அன்புராணியினுடைய பதிவு கிடைச்சிருக்கு. எஸ் இப்படி பல நண்பர்கள் ஆன்சர்ஸ் போட்டே வரீங்க. எந்த விடை கரெக்டானது அப்படின்றத நிகழ்ச்சியுடைய இறுதியில் கண்டிப்பாக சொல்லிட போகிறோம். இந்தியா வந்து பல்வேறு விளையாட்டு துறைகளில் வந்து சாதித்தாலும் கூட இந்த செஸ் விளையாட்டு போட்டியில் வந்து சமீப நாட்களாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து இந்தியன்ஸ் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விதத்தில் இந்த ஒரு இந்தியரும் நம்ம எல்லாருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் நல்லா விளையாடி ஒரு பட்டத்தை வென்றிருக்காரு. அவருடைய பேர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சியுடைய நிறைவாக. அடுத்ததாக ஒரு பாடலுக்கு போயிடலாம். ஆண்டனி தாசன் அண்ட் அனிருத் ரவிச்சந்திரனுடைய வாய்ஸில் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தில் இருந்து பாடல் வந்துருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ நாள். இங்கே எல்லாமே தூளு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: கண்ணம்மா, கண்ணம்மா,
4: என்னங்க
3: குழந்தை என்ன பண்றான்?
4: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
3: ஓய் பாப்பா, தங்கப்பிள்ள இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
4: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
3: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல, என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
4: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
3: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம் தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள் இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: நேர்களை நீ கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
6: முகத்தில்
7: என்னை விட யோகியன் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போகிறது தான். ஆனால் அடுத்தவங்கிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுதான், என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சி போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல், இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்றைக்கி மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம் உள்பட அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாய்க்குட்டி விற்பனை

0: பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான். விற்பனை செய்கிற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதோ இருக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா. 1000 ரூபா அப்படின்னாராம். சரி அது வேணாம், இது என்ன விலைன்றிருக்கான். 500 ரூபா அப்படின்னாராம். இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது, பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே, அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ட்டுருக்கார் அவர். அது தெரிஞ்சுதாங்க கேட்குறேன், அதோடய விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். தம்பி, இது வந்து கால் ஊனம் உள்ள ஒரு நாய், இதை போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா? இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னாராம். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துட்டு தான். நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினான். மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார் கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனும். இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான். அதனால் ஊனம் ஒரு குறையில்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாராம். நம்மால் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்போ உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார். அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது. அவர் பக்கத்திலே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்கக்கூடாதா? இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னாராம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வெல்கம் பேக் டு த ஷோ. 7:34 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. எஸ் வணக்கம் சென்னையில. இன்னைக்கு உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, சமீபத்தில் நடைபெற்ற முடிந்த கனிஷா ஓபன் 2026 போட்டியினுடைய, செஸ் போட்டியினுடைய வெற்றியாளர் யார், அதுதான் கேட்டிருந்தேன். இந்தியாவை பெருமைப்பட வைக்கக்கூடிய பல்வேறு தருணங்கள் நடந்திருந்தாலும், சமீபத்தில் நடந்த இந்த ஒரு முக்கியமான தருணம் வந்து எல்லாராலையும் வெகுவாக பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கேரி நாட்டில் தான் இந்த நிகழ்ச்சி, இந்த விளையாட்டு போட்டி வந்து நடந்திருக்கு. அங்கே பலரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் கூட இந்தியாவினுடைய இந்த ஒரு பர்டிகுலர் வீரர் ரொம்ப சூப்பராக விளையாடி நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காரு, வெற்றி வாகை சூடியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நேயர் என்ன பதிவு போட்டிருக்கார் பார்த்துடலாமா? எஸ் பதிவுகளுக்குள்ளே வரலாம். சூளை ரீஜா மனோகரன் அவங்களை பதிவு ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம். மாணிக்கம் கோபி அவங்களுடைய பதிவும் கிடைச்சிருக்கு. பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் போட்டுட்டு ஆன்சரையும் பதிவு பண்ணியிருக்காங்க. திருநின்றவூர் தமிழன் ஜெயராம் அவருடைய பதிவும் கிடைச்சிருக்கு. ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டியிலிருந்து பதிவு போட்டிருக்காரு. சிவனருனுடைய பதிவு கிடைச்சிருக்கு. தேவனூர் ஜோதி லக்ஷ்மி, ஓகே, இன்னும் சில நண்பர்கள் அவங்களுடைய பதிவுகள் வந்து போட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த விடை அப்படின்றத. அடுத்த ஒரு பாடலா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலிருந்து பாடலர் காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

சேலை நெய்வேன் கண்ணே அப்படின்னு ரொம்ப அழகாக பாடியிருப்பார் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். 7:50 ஆகிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, வணக்கம் சென்னை ஷோ. உங்கள் ஆர்ஜே ராகுல் கூட நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு அப்படி கொஞ்சமாக நகர்ந்து வந்தாச்சு. நான் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, சமீபத்தில் நடைபெற்ற செஸ் போட்டி, கனிஷா செஸ் போட்டியினுடைய இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடியவர் யார், இதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. பல நண்பர்களும் ஃபேஸ்புக்

வழியாக உங்களுடைய பதிவுகள் வந்து போட்டுட்டு இருந்தீங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவருடைய பதிவும் கிடச்சிருக்கு, சக்தியுடைய பதிவு கிடச்சிருக்கு. அதை தொடர்ந்து இன்னும் பல நண்பர்கள் அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் அவர் கூட வந்து இனிய காலை வணக்கம் போட்டுட்டு ஆன்சரை பதிவு பண்ணியிருந்தார். பட்டாளம் அப்துல் ஜலீல் அவருடைய பதிவு கிடச்சிருக்கு. இன்னும் பல நண்பர்கள் அவங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்காங்க. ஆன்சரையும் பார்க்க வேண்டிய தருணம் வந்தாச்சுல. எஸ், இந்த கேள்வியினுடைய சரியான விடை பார்த்திங்கன்னா பிரணேஷ். அவர் தான் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி 2026 ஆண்டுக்கான கனிஷா ஓப்பன் செஸ் போட்டியில் வந்து வெற்றி வகை சூடியிருக்காரு. தமிழகத்தைச் சேர்ந்தவர் அப்படின்றத இன்னும் கூடுதல் பெருமையும் கூட. சமீப நாட்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரக்யானந்தா அப்படி உட்பட பல இளைஞர்கள் வந்து இந்த செஸ் போட்டியில் வந்து பங்கேற்று உலக அளவில் இந்தியாவுடைய பெருமையை வந்து இன்னும் பல இடங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்குறாங்க. ஹங்கேரி நாட்டில் நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் இந்த தொடருடைய குரூப் ஏ பிரிவில் வந்து இவருக்கு 19 வயசு தான் ஆகுது. 19 வயசான இந்த இளைஞர் வந்து பங்கேற்று ஜெர்மனியினுடைய வாடிம் பெட்ரோவ்ஸ்கி அப்படின்ற ஒரு நபரை வந்து வீழ்த்தி வெற்றி வாகை சூடியிருக்காரு. மொத்தம் 9 சுற்றுகளில் 7 புள்ளிகளை பெற்று மற்ற வீரர்களுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்ட பிரினேஷ் டை பிரேக்ன்ற அடிப்படையில் வந்து முதலிடத்தை பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. இதுதான் இங்கே மகிழ்ச்சியான ஒரு செய்தி. எத்தனையோ விளையாட்டு போட்டிகள் இருந்தாலும் எல்லா போட்டிகள்லேயும் வந்து நம்முடைய இளைஞர்கள் சாதிக்கிறாங்க அப்படின்ற போது பெருமை. அதுவும் இந்த செஸ் சதுரங்க போட்டியில் நம்ம இந்தியர்கள் இன்னும் பல குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்து வராங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. 19 வயது ரொம்ப பாருங்களேன், நமக்கெலாம் வந்து 19 × 2 போட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஆகிடுச்சு. பட் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய துறைகளை வந்து தொடர்ந்து சாதிச்சுட்டே தான் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை நோக்கி இந்தியா வந்து பயணிக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். தொடர்ந்து இசையால் இணைந்திருப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 8 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய

கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைத்திருப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. டைம் சரியா 8:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்ஆர் ரெயின்போ. ரஷ்ஆர் ரெயின்போல இனிமையான பாடல்கள் அடுத்த 1 மணி நேரத்துக்கு கேட்டு ரசிக்க போறோம். பரபரப்பரா எல்லாரும் ஆஃபீஸ், உங்களுடைய ஸ்கூல்ஸ், எல்லாருக்கும் காலேஜஸ் போயிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே பாதுகாப்பா போங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க அப்படின்றது மட்டும் சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு போயிடலாம். மாஸ்டர் படத்துல இருந்து குட்டி ஸ்டோரி பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிப்போம்.

0: ஸ்டோ சம்னா
1: நோ டென்ஷன் பேபே.
2: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
3: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
4: எஸ் ரஷ்யா ரெயின்போ கேட்டுருக்கீங்க. உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 8:09 ஆகிட்டுருக்கு. நேஷனுடைய அடுத்த பாடலாக சூரரை போற்று படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். இணைந்திருப்போம் நேர்களே.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: யோ, ஹே கயல், லாங் டைம் நோ சீ. எங்கடி போன?
2: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
1: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
2: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
1: கரெக்ட் தான். நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
2: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: 91.4 இங்க எல்லாமே சமதுல.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: ரஷ்யா ரெயின்போ கேட்டுருக்கீங்க, உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ், அடுத்ததாக வரக்கூடிய பாடல் உதித் நாராயணன் அண்ட் அனுராதா ஸ்ரீராமுடைய வாய்ஸில், சிவகாசி படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவாவுடைய மியூசிக்கில் பாடல் இதோ. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ஏய் படவா.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

காலையில் பரபரப்பாக ஆஃபீஸ் கல்லூரி அல்லது பள்ளிகளுக்கு வேகமாக போயிட்டு இருந்தாலும் கூட சில நேரங்களில் நம்முடைய நினைவில் இருக்கக்கூடிய பசுமையான நினைவுகளை வந்து அப்பப்போ வந்து யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு நினைவை தரக்கூடிய ஒரு பாடல் தான். பலருக்கும் ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த ஒரு பாடல் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும் இந்த பாடலை கேட்கும்போது. ஹரிச்சரன் மற்றும் சின்மையினுடைய குரலில், சக்தி அண்ட் முத்தமிழுடைய வரிகளில், ஆரோராவுடைய இசையமைப்பில் பாடல் வர காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே இது உள்ளது.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

ரஷ்யா ரெயின்போ கேட்டுட்ருக்கீங்க. 8:41 ஆகிட்டுருக்கு. எஸ், மழைக்காலம் கொஞ்சமாக அப்படியே ஆரம்பிக்கக்கூடிய தருணத்தில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, தெருக்களில் அங்கங்கே வந்து சில நேரங்களில் தண்ணி தேங்கி இருக்கும்போது அதை அந்த தண்ணியெலாம் வந்து சரியாக வடியணுன்றதுக்காக அந்த ரோடையோ இல்லை அந்த தெருவில் இருக்கக்கூடிய இடங்களையோ லேசாக வெட்டி விட்டுறீங்க. அப்படி வெட்டி விடும்போது கரெக்டாக அதை மழையாக முடிஞ்ச பிறகு ப்ராப்பராக அதை வந்து மூடுறதுக்கான ஒரு வழியை பண்ணுங்கள். பைக்கில் போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் அதெல்லாம் ஸ்கூலில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கட்டும். ஸோ ஈஸியாக

வந்து ஒரு ரோடை வந்து சேதப்படுத்துறது ஈஸி, அதை மறுபடியும் வந்து போடுறது அப்படின்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதனால அதை மட்டும் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நேஷில் அடுத்த பாட்டு போயிடலாமா? எஸ் தேவி ஸ்ரீ பிரசாத் அந்த திவ்யாவுடைய வாய்ஸில் வில்லு படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம் நேஷ்லேயே.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா அவர் விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
1: பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தேந்திர சித்தேன் படத்தில் தான் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். வைரமுத்து வரிகளில் பரத்வாஜருடைய இசையமைப்பில் யுகேந்திரன் அண்ட் ராஷ்மி பாடியிருக்காங்க. கேட்டு ரசிப்போம் இணைந்திருப்போம் நேர்களே.

நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலாக திருப்பாச்சி படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 10:02 கெட் செட் கோ கேம் ஷோவில் சந்திக்கிறேன். இணைந்திருப்போம் நேர்களே.

0: நேரம் 9 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சொல்கிறது நான் உங்கள் அர்ஜே விமல்குமார். நேயர்களே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நேரம் காலை 9:03. உண்மைக்காக எல்லாவற்றையும் துறக்கலாம், ஆனால் எந்த பொருளுக்கும் உண்மையை துறக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நேர்மையாக போகிறோமோ அவ்வளோவுக்கு வாழ்க்கையில் அழுத்தம் இல்லாமல், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நம்மளால் உணர முடியும். அந்த நேர்மை நம்மளுக்குள்ளே இருக்கிற உண்மை. நேர்களே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் விஸ்வாசம் படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். டி இமான் இசையில், விவேகா வரிகளில், டி இமான், ஆதித்யா காதவ், நாராயணன் பாடிய பாடல்.

பங்காளி வா, இனி ஆட்டம் தான் எப்போது ஒட்டி ஒட்டி மங்காத்த கட்ட போல இந்த வட்டாரம் நம் கையில் புடி புடி ஏ.

ஐயையோ, அவசரப்பட்டு இந்த பாட்டை கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா டிராஃபிக்ல இல்ல ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பாட்டு என்ன ஒரு வைபை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஐயையோ சரியா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தது. 9:08 ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ், சிறுகதைகள் படிப்பது வாசிப்பது அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே இருக்கிற ரைட்டிங்கை வந்து வெளியே கொண்டு வரும். சமீபத்தில் நான் சில சிறுகதை புத்தகங்கள் படித்தேன். அது வந்து அந்த கிராம வாழ்வியலை அவ்வளோ அற்புதமாக பதிவு பண்ண சிறுகதைகள். நீங்கள் உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும், ஒரு வேர் இருக்கும், ஒரு கல்ச்சர் இருக்கும். அதை வந்து ஒரு கட்டத்தில் நாம் வந்து வேலை சார்ந்து தொடர்ந்து பணியில் இருக்கும்போது அதையெல்லாம் லைட் லைட்டாக மறந்து போயிருப்போம். அப்புறம் ஒரு திருவிழா, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட வேலைக்காக லீவ் சொல்ல முடியலை அப்படின்ட்டு போயிருப்போம். பட் இந்த தலைமுறை தலைமுறையாக அந்த கல்ச்சரை வந்து கடத்துறதுல வந்து சினிமா, புக்ஸு, லிட்ரேச்சர் இது வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அப்போது உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஒரு சிறுகதை படித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய முன்னோர்கள் உங்களோட வாழ்வியலை ஒரு ரிமைண்டர் பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜித்தன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்கிறாரு ஸ்ரீகாந்த் தேவா, கபிலன் வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடியிருக்கிறாரு.

9:14 ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறீங்க. கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது நாம் எப்போதுமே நம்மளை புதுப்பிச்சுக்க, இல்லை ஒரே வேலையில் இருக்கோம், இன்னும் சில ஆர்ட்டை இன்னும் சில அப்டேட்டை நம்ம இந்த வேலையில் புகுத்தணும் அப்படின்னா கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ்லேயோ இல்லை நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளாஸஸ், அந்த கிளாஸஸ் என்னென்னா உங்களுக்கு உங்களோட வேலை சார்ந்து ஒரு அமைதி தேவைப்படும், ஒரு மெடிடேஷன் தேவைப்படும். அப்போ நம்ம வேலை இல்லாத இன்னொரு கலையில் வந்து ஒரு பரதநாட்டியமோ ஒரு கலரியோ இல்லை ஜிம்முக்கோ இல்லை வாக்கிங்க்கோ இல்லை பார்க்லேயோ இல்லை மெடிடேஷனோ இல்லை ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோ இல்லை ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸோ, இப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு அந்த வேலை சாராத ஒரு விஷயத்தில் நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தும் போது உங்கள் வேலையில் நிறைய கான்சன்ட்ரேஷனும் நிறைய ஃபோக்கஸும் நிறைய ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸும் தாட்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ எப்போதுமே ஏதோ ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறது வந்து மந்த்லி ஒரு 20 days போகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக ஃபீஸை கட்டிட்டு டோட்டலி போக முடியாத மாதிரிலாம் இருந்துடக்கூடாது, இல்லை நேரில் போக முடியலன்னா ஆன்லைனில் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. நீங்கள் பிஸியாக இருக்கும்போது ஓடுற நதியில் பாசி படியாது, இல்லை தேங்கி இருக்கிற நதியில் தானே நிறைய விஷயங்கள் வந்து குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க, லைஃப் எப்போதுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிகழ்ச்சியில் எடுத்ததா இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து, பாடல் இளையராஜா இசையில், வாலியின் வரிகளில் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

நேரம் சரியா 9:20. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நெர்களே நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அழகி திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், பழனி பாரதி வரிகளை, புஷ்பவனம் குப்புசாமி பாடிய பாடல்.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

9:26 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம். இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் அருகில் எஸ் ஜானகி பூர்ணிமா இணைந்து பாடிய பாடல்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

9:31 ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபோக்கஸ் தாங்க. சமீபத்தில் நான் பார்த்து ஒரு இளைஞர் வந்து ஜிம்முக்கு வர்றாரு. அந்த தம்பி ரொம்ப ஃபோக்கஸ்டாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாரு. ஏன் ஒரு சில எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறீங்க, சர்க்கியூட்டாக எல்லாமே பண்ணலாமே அப்படின்னப்போ, இல்லை நான் இந்த மாதிரி காவலர் தேர்வுக்கு தயாராகிட்ருக்கேன், அதனால் அந்த ரோப் ஏறணும், அந்த கயிறு

எனக்கு வந்து ஆமை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் அது அந்த 5 மீட்டர் 6 மீட்டர் ஏற முடியும், டபுள் ஸ்டார் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் காலையில் அவர் வர்றதில்லை, ஈவினிங் வர்றாரு. நம்மளால் காலையில் போக முடியுங்கிறதுனால கவனிக்கலை. ஒரு நாள் நான் ஈவினிங் எதேச்சா சரி போவோமே இன்னைக்கு அப்படின்ட்டு போனப்போ தெரியாமல் ஒருத்தர் இடிச்சிட்டேன், சாரி ப்ரோ அப்படின்ட்டு போயிட்டேன். ப்ரோ என்ன தெரியலையா, நான் தான் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களே இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன்னு. ஆமாம் நீங்கள் தானா, ஓகே ஓகே அப்படின்ட்டு கிராஸ் ஆகி போனேன். ஏன்னா அந்த 6 மாதத்தில் அந்த பையன் அடைஞ்ச டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, மகத்தானது உண்மையிலே. ஏன்னா இதுதான் என் இலக்கு, இதுதான் என்னுடைய பணி அப்படின்னு நாம் நிர்ணயித்ததுக்கு பிறகு அதுக்கு நம்மளை தயாரிக்கிற விதம் இருக்குல்ல, ரொம்ப சிம்பிள். தேவையில்லாத எல்லாத்தையுமே ஒதுக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தேவையான ஒன்றும் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை அந்த பையன் மூலமாக நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான் இசையில், வைரமுத்துவின் வரிகளை சுக்விந்தர் சிங் மற்றும் சுபா பாடிய பாடல். அப்படின்ட்டு போயிட்டேன். ப்ரோ என்ன தெரியலையா, நான் தான் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களே இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன்னு. ஆமாம் நீங்கள் தானா, ஓகே ஓகே அப்படின்ட்டு கிராஸ் ஆகி போனேன். ஏன்னா அந்த 6 மாதத்தில் அந்த பையன் அடைஞ்ச டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, மகத்தானது உண்மையிலே. ஏன்னா இதுதான் என் இலக்கு, இதுதான் என்னுடைய பணி அப்படின்னு நாம் நிர்ணயித்ததுக்கு பிறகு அதுக்கு நம்மளை தயாரிக்கிற விதம் இருக்குல்ல, ரொம்ப சிம்பிள். தேவையில்லாத எல்லாத்தையுமே ஒதுக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தேவையான ஒன்றும் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை அந்த பையன் மூலமாக நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான் இசையில், வைரமுத்துவின் வரிகளை சுக்விந்தர் சிங் மற்றும் சுபா பாடிய பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 9:40 ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அன்பே ஆறுயிரே திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில், வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் பாடிய பாடல்.

நீங்கள் இல்லாமல் நான் எங்கள் இல்லை. அன்பே அறிவுரை பாடல் கேட்டு ஆட்டம் போட்டு முடித்த நேரம் 9:46. ராபர்ட் க்ரீனி அப்படிங்கிற ஒரு அறிஞரோட ஒரு கோட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். நீங்கள் பலவீனமான நிலையில் இருக்கும்போது மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு போரையும் நேராக சந்திக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் பின்வாங்குவது அல்லது ஒப்புக்கொள்வது தான் புத்திசாலித்தனமான தேர்வாக இருக்கலாம். எல்லா நேரத்துலையுமே நம்மளோட இமேஜை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால என்னால் முடியும் அப்படின்ட்டுன்னு ஒரு விஷயத்தில் போய் தோக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பின்வாங்கி, இப்போதைக்கு என்னால் முடியலை, நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வரேன், ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு வரேன், கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்படுது அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்து கூட நாம் அதை சரியாக பண்ணலாம். நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால நாம் வந்து அதை கோட்டை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் வெளிப்படையாக நம்மளுக்கு உள்ளுணர்வு தெரியுங்க. ஒரு நாள் காலையில் கிளம்பும் போதே இந்த நாளை நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற உள்ளுணர்வு தெரியும். அதை ரொம்ப சரியாக பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப்பில் நம்ம எந்த ஒரு வாய்ப்பையும் வீணடிக்கலை அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் நம்மளுக்கு கிடச்சிரும். நிகழ்ச்சியில் பைசன் காலமாடன் திரைப்படத்திலிருந்து பாடல்

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: தூர சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே.
3: நேரம் சரியா 9:51. ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பம்பர கண்ணாலே திரைப்படத்திலிருந்து. ஸ்ரீகாந்தேவா இசையில, கபிலன் வரிகளில் உதித் நாராயணன் மற்றும் சாதனா சர்கம் இணைந்து பாடிய பாடல்.

0: நிமிஷத்தில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆமாம்ல, இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறேன். நான் உங்கள் அஜய் விமல்குமார். நாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவாக மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திர இசையில் பாடல்.
1: சப்பா பீட்டு கொளுத்துக்கடா, மஜாப்பா மஜா.

0: நேரம் காலை 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையில் யுபிஐ பண பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 25 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, டைம் சரியா 10:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. கெட் செட் கோல உங்க கூட கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்கிறது நான் உங்கள் ராகுல் மற்றும் உங்கள் அன்பு நண்பன்
2: ஆர்ஜே விமல்குமார்.
1: எஸ் விமலும் நானும். அதாவது வானத்துல சில அதிக நிகழ்வுகள்லாம் நடக்கும், அதாவது ரெண்டு கோள்கள் வந்து ஒரே நேரத்தில் சந்திச்சுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இன்னைக்கு விமலும் நானும் சேர்ந்து ஷோ பண்ணணும்னு அமைஞ்சிருக்கு போல இருக்கு. எஸ் விமல், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள்.
2: எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராகுல், ஏன்னா உங்களோட வாய்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ உங்களோட ஒரு ஷோவில் இருக்கோம் அப்படிங்கிறது அவ்வளோ ஹாப்பி.
1: ஓகே, வெரி குட். இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஷோ விளையாட போறோம் தெரியுமா?
2: சொல்லுங்க.
1: எஸ், பாடல் வரிகளை நம்ம சொல்லுவோம், நேயர்கள் வந்து என்ன பாட்டு என்ன படம்னு கண்டுபிடிக்கணும்.
2: ஓ சூப்பர். அதாவது அந்த பிட்வீன் லைன்ஸ் கேட்கும் போது
1: பாட்டு ரசிக்கிறதோட சரி.
2: சூப்பர்.
1: சரி, ஓகே. நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா எண்கள் 0449268600 மற்றும் ஒரு 0449258500. நேஷனுடைய முதல் பாடல் கேட்டு வந்துடலாம். ஜீன்ஸ் படத்திலிருந்து பாடல் காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தோல்

0: ஓகே, நிகழ்ச்சியுடைய முதல் பாடலை வந்து ஒரு மஸ்தலான ஒரு பாடலை கேட்டு முடித்தோம். நேர்கள் ரெடியாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். எஸ் முதல் காலர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்துமா பேசுறீங்க?
1: திருவாரூர்லேருந்து கலையரசி.
0: கலையரசி, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா? ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வியாக தான் இருக்க போது. நிகழ்ச்சியுடைய முதல் காலராக வந்திருக்கீங்க.
1: எஸ்
0: பார்த்துடலாம், ட்ரை பண்ணிடலான்றீங்க. எஸ் உங்களுக்கான பாடல் வரி, இன்னொரு உயிரை கொன்று புசிப்பது

0: மிருகமடா, இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்கனடா.
1: படையப்பா
0: படையப்பா, என்ன பாட்டு?
1: வெற்றி கொடிக்கட்டு சார்.
0: வெற்றி கொடிக்கட்டு, சூப்பரா முதல் நேரே வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க, கிரேட். ஓகே சார். ஓகே, அடுத்த காலர் போயிடலாம். விமல், அடுத்த நேர் இணைப்புல.
2: வணக்கம், உங்க வானொலி அளவு குறைச்சுக்கோங்க.
0: ஓகே, அவரை அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சார், பிரகாஷ் புரசிவாசம்.
0: பிரகாஷ், உங்களுக்கான பாடல் வரிகள்
3: சொல்லுங்க.
2: இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள், காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள்.
3: காதலை பாடி வாழ்த்துவேன்
0: முதல்ல ஆரம்பிக்கும் போது தான் யோசிச்சாரு இந்த பாட்டா இருக்குமோ அப்படின்னு. பட் பாடல் பாட ஆரம்பிச்ச உடனே நிறுத்தாம பாடுறாரு. சூப்பர்,
3: தேங்க்யூ.
2: சூப்பரா பாடினீங்க, ரொம்ப நன்றி.
0: ஓகே, அடுத்து ஒரு நேர் போயிடலாம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்,
4: மாலிதேவி பேசுறேன்.
0: மாலிதேவிமா, உங்களுக்கான பாடல் அறிகள் கேட்கலாமா? இது கொஞ்சம் என்ன பண்றது, உங்களுக்கு நீ டஃபா அமைஞ்சு போச்சு. சரி, வெண்பணி நீ தூங்கிய புல்வெளி நான், வெண்ணிலா நீ மின்னிய வெண்வெளி நான், மின்னல் கோடி சேர்த்து வைத்தேன் நீ சிரித்த காட்சிகள் யாவும், இன்று மாயமாக யாரை கேட்க சாட்சிகள்.
4: புதுப்பாட்டா அது?
0: இல்லைம்மா, கொஞ்சம் நாள் ஆச்சு. ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 வருடங்களுக்கு மேலே ஆயிருக்கும்.
4: வெண்பணினி திருப்பி சொல்லுங்க.
0: வெண்பணினி தூங்கிய புல்வெளி நான், வெண்ணிலா நீ மின்னிய விண்வெளி நான், மின்னல் கோடி சேர்த்து வைத்தேன் நீ சிரித்த காட்சிகள் யாவும், இன்று மாயமாக யாரை கேட்க சாட்சிகள்.
4: கோபடா
0: இல்லையே, 2000 வந்து பாட்டுமா? இன்னும் ஈஸியா சொல்லணும், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 6-7 வருஷம் எல்லாம் இல்ல, 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு.
4: 2000 வந்து பாட்டா? யார் நடிகர் சொல்லுங்க.
0: நடிகர் ஸ்ரீதேவி, விஜயகுமார்லாம் நடிச்சிருப்பாங்க, அபாஸ் நடிச்சிருப்பாரு, ரகு, ரன், மனோரமா, ரிச்சர்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்ச ஒரு படம். சரி, ஓகே, அடுத்த நேர் இணைப்புல. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
4: ராகுல் சாருக்கும் விமல் சாருக்கும் வணக்கம, ரெண்டு வணக்கம்.
2: வணக்கம்மா.
4: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கமா. பாட்டு லைன் சொன்னா கவனிச்சிங்களா? ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? வெண்பணினி தூங்கிய புல்வெளி நான், வெண்ணிலா நீ மின்னிய விண்வெளி நான், மின்னல் கோடி சேர்த்து வைத்தேன் நீ சிரித்த காட்சிகள் யாவும், இன்று மாயமாக யாரை கேட்க சாட்சிகள். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், இதை பிளே பண்ண போற அடுத்ததா கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் கண்டுதான் முடிக்கிறது, கஷ்டமா இருக்குல்ல
4: சார்? பாட்டு சூப்பரா இருக்கு சார், ஆனா வந்து இது
0: வெண்பணி நீ தூங்கிய புல்வெளி நான், வெண்ணிலா நீ மின்னிய விண்வெளி நான், மின்னல் கோடி சேர்த்து வைத்தேன் நீ சிரித்த காட்சிகள் யாவும், இன்று மாயமாக யாரை கேட்க சாட்சிகள்.
2: ஐயா தெரியலங்க ஐயா,
0: பட் பாட்டு கேளுங்களேன், சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. நானே ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் எனக்கு அறிமுகப்படுத்தினார் இந்த பாட்டு. இந்த பாட்டு கேளு தம்பி அப்படின்னு சொல்லி ஓகே கேட்கலாம். இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4 காதல் வைரஸ் படத்துலேருந்து பாடல் இதோ.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். 10:23 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் நேர்களே. பாட்டோட இடைப்பட்ட வரிகள் சரணம் நாங்கள் சொல்லுவோம், பல்லவி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யார் வர்றாங்கன்னு பார்த்துடலாம்.
3: ஹலோ,
4: வணக்கம்.
3: ஹலோ
4: வணக்கம் சார், கேட்குதா?
3: ஹலோ
4: வணக்கம், கேட்குதா?
3: ஆ, இப்போதான் கேட்குது.
4: சொல்லுங்கள் சார், யார் கேட்குறது பேசுகிறீங்க?
3: என்ன ஏழுக்கிணர் தேவர்.
4: தேவா சார், உங்களுக்கான பாடல் அறிகள் நான் சொல்லட்டா?
3: எளிமையா சொல்லுங்க சார்.
4: எளிமையா? அப்போ அப்போ வந்து விமல் தான் ரைட் பர்சன்.
2: எளிமையா உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், வாங்க. ஓகே. காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன், கண்மணி உன்னை நான் கருத்தினில் நிறைப்பேன்.
4: ரஜினி படம்
2: இல்ல, அடுத்த காலருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம்.
3: ஹலோ சார், குட் மார்னிங் போத் ஆஃப் யூ.
4: வணக்கம். வணக்கம்.
2: குட் மார்னிங் சார்.
3: எப்படி இருக்கீங்க சார்?
4: சூப்பர்.
3: சாயங்காலம் எதிர்நீச்சல் போடுற மாதிரி இருக்கு.
2: நன்றி சார். பாட்டு கண்டுபிடிங்க.
3: பாட்டு வந்து கண்ணே கலைமானே, அந்த பாடல் 3rd படம்.
4: கிரேட்,
2: நன்றி சார்.
3: தேங்க்யூ, தேங்க்யூ.
4: அநேகமா இந்த பாட்டு தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின நிறைவான ஒரு பாடல்னு நான் கேள்விப்பட்டாம ஞாபகம் எனக்கு.
2: நான் கேள்விப்பட்டதான். ஆமாதான். அப்ப இது உண்மை?
4: உண்மைதான். ஓகே, அடுத்த நேயர் இணைப்புல.
5: சென்னை நம்பலு ஹேமா சார், இருவருக்கும் காலை வணக்கம் சார்.
4: வணக்கம் ஹேமா, உங்களுக்கான பாடல் லைன் சொல்லிட்டா? சித்திரை நிலவே அத்தையின் மகளே, சென்றதை மறந்து வீடு. ஓகே, உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்து வீடு.
5: என்னடி கோபம்,
4: என்ன படம்?
5: என்ன
4: படம்?
5: படம்
4: போலீஸ்காரன் மகள். ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க ஹேமா, வாழ்த்துக்கள்.
5: நன்றி சார், நன்றி.
4: ஓகே, அடுத்த ஒரு காலர் போயிடலாம். அடுத்த காலர்
6: வணக்கம்.
4: வணக்கம்.
6: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
4: முருகன் சார்.
6: ஆமா சார்.
4: உங்க வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுது சார்.
6: இப்போ கேக்குதா?
4: சூப்பரா கேக்குது சார்.
6: ஹாய் சார், இது சொல்லுங்க.
4: அடுத்த அடுத்த பாட்டு லைன். பார்த்தால் உண்மையை பார்த்திருப்பேன், கேட்டால் உன் பெயரை கேட்டிருப்பேன். என் காதல் உனக்காக பாதை வகுத்தாலும் பயணம் வாராமல் இருப்பதென்ன?
6: பயணம் மாறாக இருப்பதென்ன?
4: பார்த்தால் உண்மையினி பார்த்திருப்பேன், கேட்டால் உன் பெயரை கேட்டிருப்பேன்.
6: என்
4: காதல் உனக்காக பாதை வகுத்தாலும் பயணம் வாராமல்
6: இருப்பதென்ன?
4: சரி, என்ன படம் பாட்டு? அதையாவது கண்டுபிடிங்களேன்.

0: பிளாக்
1: ஆயிடுச்சா? சரிங்க சார், ஒயிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அடுத்த நேர் இணைப்புல இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
2: தூங்கினேனே, இல்லாத பாரம் எல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே.
0: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
2: உள்மூச்சு வாங்கினேனே, முள் மீது தூங்கினேனே, இல்லாத பாரம் எல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே.
1: வேலூர்ல மலையே இல்லையா சார்?
2: க்ளூ கொடுத்துட்டாரு.
0: இல்ல, வேலூர்ல மலை இல்ல.
1: மழை இல்ல, மலை.
0: ஓகே. மலையோரம் வீசும் காத்து, மனசோடு பாடும் பாட்டு, கேக்குதா கேக்குதா, அரோ அரோ, அந்த பாட்டு.
2: நன்றி. அதுக்கடுத்து நீங்களா பல்லவி எழுத பார்த்தீங்க பாடல் வரிகளுக்கு?
0: நன்றி
2: சந்திரசேகர், சூப்பரா
0: சொல்லிட்டீங்க.
1: கேள்வி கேட்ட விமலுக்கு மட்டும் தேங்க்யூ.
2: அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள்.
1: பாருங்க, அத்தனை அவர் சொல்றாரு. நீங்க நம்ம நாங்க கேம் ஷோ நடத்துறோமா, நீங்க நடத்துறீங்களா?
3: மலையை கண்டு அழக மூடு பாக்கிறார் பள்ளம் சில உள்ளவண்டு ஏன் படைத்தான் செந்தாகம் போய் வந்தாலும் கண்டு என் மீது மோதுதம்மா.
1: இது இப்படிலாம் நீங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து டஃப் கொஸ்டின்.
2: ஏங்க, இனிமே நான் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யார் கேட்டாலும் ஆன்சர் பாடிடுறீங்க.
1: நீங்கள் 0442986008 மற்றும் ஒரு 0444295255454. ஒரு சின்ன இடைவேளை,

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கெட் செட் கோ கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கீங்க உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4ல. நானும் விமலும் சேர்ந்து உங்களுக்கு வந்து அழகான பாடல் வரிகள் இன்பிட்வீன் லைன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கோம். என்ன பாட்டு என்ன படம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த நேர் இணைப்பில் இருக்கார் விமல்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
1: ஓகே, உங்களுக்கான சரணம் வந்து கனவோடு சில நாள், நனவோடு சில நாள், உறவில்லை பிரிவில்லை தனிமை பல
2: நாள்.
1: இது வந்து தெரியல, எனக்கே தெரியல. வேற ஏதாவதுன்னா, ஒரு நல்ல கிராமப்புற பின்னணி. இந்த பாட்டை வந்து சோகமாகவும் பாடலாம், சந்தோஷமாகவும் பாடலாம். இது வந்து மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை ஒரு ஒரு இசையமைப்பாளருக்கு கொடுத்த முதல் படம்.
2: வெளிச்சத்தை சார் இருக்கு வரமாட்டேன் சார. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம்
0: சார். நன்றி சார். அடுத்த நேர் இணைப்புல.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
3: ஆவடியில இருந்து பாஸ்கரன்.
1: ஆவடி பாஸ்கரன். கனவோடு சில நாள், நனவோடு சில நாள், உறவில்லை பிரிவில்லை தனிமை பல
3: நாள்.
1: நன்றி சார். நன்றி நன்றி.
0: அடுத்த ஒரு நேர் இணைப்புல இருக்காரு.
1: ஐயா உங்க வான

0: அளவு குறைச்சுக்கோங்க.
1: இருக்கீங்களா?
0: வணக்கம்.
2: வணக்கம்
0: கலா, ஏன் வானொலி எல்லாம் இவ்வளவு இது வச்சுட்டீங்க?
1: அது முன்னேறது
0: விளையாட்டுக்கு கலா, நம்ம எல்லாத்துக்குமே பதில் தெரியல, சிரிச்சுட்டு விட்டுருங்க. சரி ஓகே, கேக்கலாமா? ஆமா, புதைமணலில் வீழ்ந்தேன், புதைந்திடவே இருந்தேன், குறுநகையை தந்தே மீட்டாய் என்னை. புதைமணலில் வீழ்ந்தேன், நன்றிமா, நன்றி கலாமா.
1: அடுத்த நேரிணைப்புல வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா. புதைமணலில் வீழ்ந்தேன், புதைந்திடவே இருந்தேன், குறுநகையை தந்தே மீட்டாய் என்னை.
2: இது ரெண்டு பேருக்கும் முதல் தாலை வணக்கம்.
0: வணக்கம்மா.
2: பெரும்பாக்கம் மனதா
0: சொல்லுங்கம்மா.
2: படம் வந்து கண்ணால கண்ணே நினைக்கிறேன் சார், அதுவா?
0: படமா பாடல?
2: விசுவாசம் படத்துல கண்ணான கண்ணே, அதுதான் நினைக்கிறேன்.
0: அதான், வேற வேற டவுட்டே இல்லையே. அப்புறம் என்ன பாடலாவே பாடிட்டீங்க?
2: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, அந்த பாட்டு தான் சார்.
1: வெரி குட்,
0: நன்றிமா, ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க.
1: அடுத்த நேர இணைப்புல வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: ரெண்டு பேர் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார்.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் வரிகள். எங்கள் மனதை கொள்ளை அடித்தாய், இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய், விழியசைவில் வலை விரித்தாய். பாதியில விட்டாய். எங்கள் மனதை கொள்ளை அடித்தாய், இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய். மோகினி ஆட்டம் மாதிரி அதுல இருந்து ஒரு க்ளூ எடுத்துக்கலாம் நீங்க. அடுத்த நேர் இணைப்புல வணக்கம். கைவசம் இல்லையே. சரி ஓகே, இந்த பாட்டு நான் சொல்லிட்டேன் பாருங்க, நீங்க கெஸ் பண்ணுவீங்க ஐயா. பழைய பாட்டுலாம் உங்களுக்கு தெரியும் இல்லன்னு சொல்லல, புது பாட்டு கூட உங்களுக்கு தெரியும். பாட்டு லைன் உங்களுக்கு க்ளூலாம் கொடுக்குறேன், நீங்கள் சூப்பராக கண்டுபிடிக்க போறீங்க பாருங்க. எங்கள் மனதை கொள்ளையடித்தாய், இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய், விழியசைவில் வலை விரித்தாய், உன்னை பல்லக்கினில் தூக்கி செல்ல கட்டளைகள் விதித்தாய். மோகினி ஆட்டம் அப்படின்றத ஒரு க்ளூவாக கொடுத்துருக்கேன். சரி சார், இன்னொரு சிம்பிளாகவே வந்துடுற சார். மோகினியில் படம் பேர் முடியும் சார்.
0: வணக்கம்.
1: யாருங்கிறதுமா பேசுறீங்க? குடமாட்டப்பட்டி ஜெயசீலன் ஐயா வந்து யாரடி நீ மோகினி படம் சொல்லிட்டாரு. என்ன பாட்டு
2: சொன்னாரு?
1: பாட்டு தான் ஞாபகம் இல்ல. இல்லையே, அதுல இந்த லைன் வரலையே.
2: கலந்து
1: விட வேண்டியது போல. சரி ஓகே, அடுத்த நேரம் போயிடலாம். ரதிபாலாஜி நன்றி இணைப்புல வந்தமைக்கு. அடுத்த நேரம் இணைப்புல வணக்கம்.
4: வணக்கம். பொன்னேரி, பொன்னேரி ஜகண்டல இருந்து கல்லி நம்ம பேசுறேன். ராகுல் சார் வணக்கம், விமல் அவர்களே வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம்.
2: அது நல்ல பாட்டு, அது அது அழிகரன் பாடியிருப்பாரு, நான் முத்துக்குமார் வரிகள்ல வெண்மேகம் பெண்ணாக உருவானது அந்த பாட்டு சார்.
1: சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சீங்க, வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப லிரிக்ஸ்ல ரொம்ப அழகா எழுதியிருப்பா.
1: சரி, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் இணைப்புல இருக்காரு, பேசலாமா?
0: பேசலாம்.
1: ஓகே, அடுத்த நேர்.
0: வணக்கம்.
1: என்ன,
0: ஹலோ, வணக்கம்.
3: உங்களுக்கான
0: சரணம் வந்து, வாடை காற்றினில் ஒரு நாள் ஒரு வாசம் வந்தது, உன் நேசம் என்றது, உந்தன் கண்கள். என்ன மேடம்?
1: ஒரு பாடல் போயிடலாம். பாட்டு கேட்டு வந்தாங்கன்னா குதூகலம் ஆயிடுவாங்க நினைக்கிறேன். கொம்பேரி மூக்கன் படத்துல இருந்து பியூட்டிஃபுல்லான சாங் காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது எல்லாமே சமதுள்ளு.

0: ஓகே, 10:54 ஆகிட்டு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி நோக்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். காலர்ஸ் எல்லாருமே வந்து பேசி அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாட்டு போட்டு அவங்களுடைய அந்த களைப்பை வந்து போகலாம். ஓகே விமல், நிகழ்ச்சி நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்படி ஃபீல்
1: பண்ணுறீங்க? நிச்சயமாக, ஏன்னா உங்களோட காம்பினேஷன் வந்து அது ஒரு வகையில் மன அமைதியும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும்.
0: மைக்குக்கு முன்னாடி பேசினதோட மைக்குக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை பேசினோம்ல.
1: ஆமாம்,
0: அது மகிழ்ச்சியான ஒரு தருணம்.
1: உங்கள் கூட இந்த ஷோவில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம் ராகுல். ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சந்திப்பு, ஆனால் அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அமைஞ்சது. அதுக்கடுத்தும் ஒரு நாள் உங்களோட காம்பினேஷனில் வரணுங்கிற ஒரு ஆசை இருக்குது.
0: ஓகே,
1: பட் இன்னைக்கு டைமோட காரணத்தினால இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறேன். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார்.
0: நான் உங்கள் ராகுல். இணைந்திருப்போம்

0: நேரம் 11 மணி. நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையில் யுபிஐ பண பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. சென்னையில் புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறை தீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஸ்ரீ சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: உங்களுடன் ரெயின்போல இன்னைக்கு வந்து டாபிக், உங்களை புதுப்பித்து கொள்ள என்ன செய்வீர்கள். இதுதான் வந்து டாபிக். நீங்கள் வந்து கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 இணைப்பு எண்ணோட 298 00 38 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு எண் 2952 055 4 இந்த எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். உங்களை ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்டேட் பண்ணிக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக கேட்டிருந்தோம். ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிட்டு நம்ம பாடல் கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். உமேல் குமார் சார், சிங்கர் சோழன், சென்னை ஆர்கே நகர் சார்.
0: சிங்க சோழன் சார், சொல்லுங்க.
1: இந்த நிகழ்ச்சியை நான் 3 நாள் பிறகுதான் சார் வரேன். நீங்க வந்து தான் வந்தேன் இன்னைக்கு.
0: நன்றி.
1: உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சா, அதனாலதான் வந்தேன். நம்ம என்னன்னு புதுப்பிச்சு நான் என்ன பண்ணுவோம்னா, என்ன நானே சுய பரிசோதனை பண்ணிப்பேன் சார்.
0: வெரி குட். எப்படி?
1: நம்ம என்ன தவறுகள் செஞ்சோம், என்ன சரியா செய்யறோம், இது என்ன செஞ்சா என்ன சரியா ஆகும்ன்றத தனியா உட்காந்து அமைதியா மொட்டை மாடியிலயோ இல்ல இரவு நேரங்களில் வீட்டிலயோ என்ன சுய பரிசோதனை, எங்க நான் தவறு செய்யறேன், எங்க தவறு நடக்குது, அதை சரி பண்ணிப்பேன் சார்.
0: சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார்.
1: மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி.
0: வணக்கம்.
2: கலாமா
0: சொல்லுங்க
2: சார். வீட்டுல எல்லாம் பேசுவாங்க எங்க அம்மா, அதனால பொறுமை இன்னைக்கு எதிர்த்து பேச மாட்டேன், அமைதியா இருந்துருவேன். இப்ப நம்பி ஐயா பேர் எதிர்த்து பேசணும்னு சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டேன், அமைதியா இருந்து என் படி வேலைக்கு போறேன் சார்.
0: நன்றிமா, ரொம்ப நன்றி. நேர்களே, இன்னைக்கு ஷோல நம்ம டாபிக் என்னன்னா, உங்களை புதுப்பித்து கொள்ள என்ன செய்வீர்கள் அப்படிங்கிறது தான். ஸோ டாபிக் ரிலேட்டபிளாக நீங்கள் பேசினீங்கன்னா இன்னும் இன்னும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிகழ்ச்சியில் ஏஆர் ரகுமான் இசையில், பிளேசி வரிகளில் விஜய் பிரகாஷ் மற்றும் சுசானே பிளேசி பாடிய பாடல்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது, நான் உங்க ஆர்ஜே விமல்குமார்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேர்களே, நேரம் சரியா 11:16. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாபிக் என்னென்னா, உங்களை புதுப்பித்துக்கொள்ள நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம்ல. சமீபத்தில் நான் பார்த்த ஒரு மூத்த எழுத்தாளர், பயங்கரமான எழுத்தாளர், அவருடைய ஒரு சிறுகதை வந்து முடிகிற இடம், அந்த சிறுகதையோட முடிகிற இடம் வந்து, நான் பெத்த மகளே, நான் பெத்த மகனே, நான் பெத்த மக்கா, அம்மா வாம்மா வீட்டுக்கு வாம்மா அப்படின்னு முடியும். அது ஒரு சோக காவியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறுகதை. கிராமத்தில் வாழ்ந்த ஒரு அம்மாவோட வாழ்க்கையோட முடிவை அந்த குழந்தைகள் எப்படி இயங்குது அப்படிங்கிற மாதிரியாக அது இருக்கும். அந்த எழுத்தாளர்கிட்ட, என்ன சார் நீங்கள் அடுத்தடுத்து நிறைய தூரம் வந்துட்டீங்க, உங்களோட வாழ்க்கையில் கலை இலக்கியம் நடிப்பு இவ்வளோ தூரம் வந்திருக்கும்போது சிறுகதை வாசிப்பு ஏன் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், எனக்கு இதுதான்ப்பா ஜீவநாடி, என்ன நான் இதில் தான் புதுப்பிச்சுக்குவேன், எனக்கு சிறுகதைகள் வாசிக்க வாசிக்க தான் கதாபாத்திரங்கள் வந்து புதுமையாக வேறு வேறு தன்மையில் வேறு வேறு நிலப்பரப்பில் வர்ற கதாபாத்திரங்கள் என் மனதுக்குள்ளே ஒரு என்ன ஒரு மாதிரி அசைபடும். அது எப்படின்னா, மலையாள சிறுகதைகள், ஜப்பானிய சிறுகதைகள், ரஷ்ய சிறுகதைகள், தமிழ்நாட்டு சிறுகதைகள், இப்படி ஒவ்வொரு நிலப்பரப்பு சார்ந்து

0: படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள மனித வாழ்க்கை எவ்வளோ எளிதானது, நாம் ஏன் இதை இவ்வளோ கடினமாக்கிக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தோண வைக்கும்ப்பா அப்படின்னு அவர் தன்னை புதுப்பிச்சுக்கிற விதத்தை சொன்னார். இப்போ ஒரு காலர் எப்படி புதுப்பிச்சுக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்,
1: வணக்கம் ஐயா. நான் திருவள்ளுவர் டெல்லி பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க சார்.
1: விமல்குமார் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றிங்க.
1: நல்லா நல்லா இருக்கு, உங்க தொகுப்பு நல்லா இருக்கு ஐயா. ஐயா பல
0: சொல்லுங்க ஐயா,
1: கேக்குறீங்களா?
0: சொல்லுங்க.
1: அதாவது நம்மளை புதுப்பிச்சுக்கணும்னா நம்ம வந்து ஒரு சுய ஒழுக்கத்தோட இருக்கணும் ஐயா. சுய கட்டுப்பாடுன்றது நம்மகிட்ட இருந்தாலே எல்லாமே அதுக்குள்ள வந்துடும் ஐயா. நம்ம அதுதான் முக்கியமா, நம்ம வந்து அதுதான், நம்ம இப்படிதான் இருக்கணும்ன்றது நம்மளை ஒழுக்கப்படுத்தினாலே நம்மளை புதுப்பிச்சின ஒரு இது இருக்குங்கய்யா.
0: நன்றி சார், நன்றி சார்,
1: வாழ்த்துக்கள் ஐயா.
0: ரொம்ப நன்றி சார். நேரில் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேச விரும்பினீங்கன்னா 044 இணைப்பு எண்ணோட 2986008038 இந்த எண்ணை தொடர்புகளெல்லாம், இன்னொரு எண் 2952055544 இந்த எண்ணை தொடர்புகள்லாம். வணக்கம். வணக்கம். ஓகே, நன்றி. நாம் வந்து ஒரு பாடல் கேட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு இடைவேளையை தொடர்ந்து நாம் பாடல் கேட்கலாம்.

0: இந்த பாட்டை கேட்ட பிறகு அப்புறம் எஸ்பிபி வாய்ஸுக்கு அப்புறம் நம்ம என்ன பேசுனே தெரியாம மெய் சிலிர்த்து மெய் மறந்து இருக்கிற மாதிரியான ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:25. உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்க அப்டேட் பண்ணிக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். 044 இணைப்பெண்ணோட 2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்னொரு எண் 2952-0554 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். நேயர்கள் வந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
0: சொல்லுங்க காமராஜ்.
1: என்னை நானே புதுப்பித்துக்கிட்டீங்களா?
0: ஆமா.
1: நடந்த முடிந்த கதைகளை பத்தி நினைக்க மாட்டேன்.
0: வெரி குட்.
1: நடக்கக்கூடியதை பத்தி யோசனை பண்ணுவேன். அது நடக்க முடியாததையும் பார்த்தா மகிழ்ச்சியானதுதான் நினைச்சேன்.
0: ஓகே.
1: நடந்த துயரங்கள் எல்லாம் பத்தி அதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டேன். அதுல வந்து நாம கத்துக்கிட்ட பாடத்தை வச்சு இனிமேல எப்படி நடந்துக்கணுங்கிறத ஒரு படிப்பினே வச்சிருந்தேன்.
0: ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: மகிழ்ச்சி. விமல் ப்ரோ, க்வெஸ்சன் என்ன பத்தி சொல்லுங்க.
0: உங்களை புதுப்பிச்சுக்க என்ன பண்ணுவீங்க? உங்களை எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க?
2: அப்படிங்கறதையும் தாண்டி, வீடியோஸ் பாக்குறதையும் தாண்டி, சில அனுபவ பாடங்கள் அல்லது சில விஷயங்களை அவங்க சிலத்துல அப்டேட்டடா இருப்பாங்களே, அவங்க கூட கான்வர்சேஷன் வச்சுட்டு அவங்க கூட போய் மிங்கிள் பண்ணி கத்துக்கிறது அப்படிங்கறது தான் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறத தரும். அது ஒண்ணு. ரெண்டாவது, புதிய விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணணும். இப்ப ட்ரெடிஷ்னலா நம்ம ஒர்க் ரிலேட்டடா நம்ம சில விஷயங்கள் பண்றோம் இல்லையா, அப்ப நம்மள புதுப்பிச்சுக்கிறதுக்கு புதிய விஷயங்களை கிராஸ் யோசிச்சு பண்ணணும். அது குறிப்பிட்டு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். செய்யற வேலையே செய்யறேன்ப்பா போர் அடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்த நான் புதுசா எப்படி செய்யலான்னு ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கணும். யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிறது வரும். ட்ரையல் அண்ட் எரர் மூலியமாக நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா ப்ரோ.
0: நன்றி சார், நன்றி நன்றி. நேர்கள் ஒவ்வொருத்தருமே தங்களை எப்படி அப்டேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலை கேட்ட பிறகு. நிகழ்ச்சியில பாடல் மின்னலே திரைப்படத்திலிருந்து.

0: மழைத்தொழி உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பதினோரு மணி 31 நிமிஷத்துல இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போல. உங்களை புதுப்பித்து கொள்ள நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 044 இணைப்பு என்னோட 2986-0038 இந்த நம்பருக்கு கூப்பிடலாம். 2952-0554 இந்த நம்பருக்கும் கூப்பிடலாம். நேயர்கள் தங்களோட கருத்தை சுருக்கமாக சொன்னாங்கன்னா இன்னும் நிறைய நேயர்கள் வந்து பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வணக்கம்.
2: வணக்கம்பா.
1: வணக்கம்.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜஸ்ரீ பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: நான் என்னை புதுப்பிச்சுக்கிற பாடல் எழுதுவேன், சின்ன சின்ன கதைகள் எழுதி வைப்பேன், நோட்ல சிறுகதைகள் எழுதி வைப்பேன், அப்புறம் கவிதை, குட்டி குட்டி கவிதை, விழிப்புணர்வு பாடல்கள் நிறைய எழுதி வைப்பேங்கப்பா.
1: இந்த எழுத்து மூலமா உங்களை புதுப்பிச்சுக்கிறீங்க? வானொலியை விட்டு தூரமா வந்துருங்க. வணக்கம். ஓகே, நேர்களே நீங்க கால் பண்ணும்போது வானொலியில இருந்து கொஞ்சம் தூரமா வரலாம், இல்ல வானொலி அளவை குறைச்சிக்கலாம், இல்லைன்னா எக்கோல நம்ம பேசுறது ரொம்ப கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும் லிசனர்ஸ்க்கு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு இன்னும் நிறைய காலர்ஸ்கிட்ட பேசலாம். கடல் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில், மதன் கார்கி வரிகளில், சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: ¿De qué?
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்ல.

0: 11:40 ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். உங்களை புதுப்பித்துக் கொள்ள என்ன செய்வீர்கள் அப்படிங்கிற டாபிக்கு காலர்ஸ் நிறைய பேச விரும்புறாங்க. வணக்கம், பேசிடலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: நான் ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் சார். என்ன நானே புதுப்பிச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது டாபிக்.
0: ஆமாமா,
1: காலையில எழுந்திருச்சதுமே நேற்று நடந்ததே எல்லாத்தையுமே சுத்தமா மறந்துடுவேன். இன்னைக்கு நம்ம புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு என்ன நானே புதுப்பிச்சிருக்கேன். அதை தவிர புஸ்தகம் அந்த லைப்ரரியில இருந்து பீர்பால் கதை அது மாதிரி சின்ன சின்ன கதைங்களை படிச்சுட்டு அதுல உள்ள கருத்துக்களை எடுத்துவேன். எடுத்துட்டு இது மாதிரி நம்ம இருந்தா நல்லா இருக்கும்.
0: லைப்ரரி போவீங்களா?
1: ஆமா ஆமாப்பா.
0: எப்ப எந்த டைம் வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி போறீங்க?
1: ஈவினிங் தான் போவேன். ஒரு அது ஏன்னா ஈவினிங் 4-7 லைப்ரரி, காத்தால போக மாட்டேன், காத்தால 8-11 அது போக மாட்டேன். அதனால 4-7 தினசரி பேப்பர் புஸ்தகம் அந்த மாதாந்திர புஸ்தகம் அதெல்லாம் அங்கவே உட்காந்து படிக்கலாம்.
0: வெரி குட், நன்றிமா. நன்றி,
1: ரொம்ப நன்றிப்பா. நல்லது,
0: வணக்கம். ஓகே, அதாவது லைப்ரரி போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பள்ளிக்கூடம் நம்ம படிக்கிற காலத்தில் அந்த ஹோம்ஒர்க் அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம லைஃப்பில். நம்மளை அறிஞ்சும் அறியாமலும் நேரத்துக்கு போகணும், இந்த நாளில் இதை முடிக்கணும், மந்த்லி டெஸ்ட்டு, மிட்டம் டெஸ்ட்டு, ஹாஃப்லி டெஸ்ட்டு, ஆனுவல் டெஸ்ட்டு இப்படிங்கிற விஷயங்கள்லாம் தான் நம்மளை ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு வருது இல்லையா. அதனால் அதை நம்ம ஒரு கட்டத்தில் வேலைக்கு போனதுக்கப்புறம் மறந்துடுவோம். ஆனால் லைப்ரரிங்கிறது நம்ம போகணும், டெய்லி போக முடியலை அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு நாள் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை திரும்ப ரீவைண்ட் பண்ணும். அந்த ஒரு ஸ்கூல் லைஃப்பில் நம்ம எப்படி இருந்தோம், அப்போ நிறைய விஷயங்களை முடிச்சிருப்போம். எவ்வளோ எக்ஸாம் பேப்பர் எவ்வளோ எழுதியிருப்போம், எவ்வளோ படிச்சிருப்போம், எவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருப்போம், எவ்வளோ ப்ராக்டிக்கல் லேப் அட்டன் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு டிசிப்ளின். அதை நம்ம வந்து என்றைக்குமே கைவிட்டுடக்கூடாது. நிகழ்ச்சியில் 11:42 விருமாண்டி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பாடல் கேட்டு இன்னும் நிறைய காலர்ஸ்ட்டை பேசலாம்.

0: இளையராஜா இசையில் கமல்ஹாசன், வரிகளில் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். கேட்டு முடித்த நேரம் 11:49. உங்களை வந்து எப்படியெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த ஷோவில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 044 இணைப்பு என்னோட 2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 2952-0554 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். இணைப்பில் ஒரு காலர் பேசியெல்லாம். வணக்கம். வணக்கம். ஓகே, நீங்கள் வந்து உங்களை எப்படி எல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்ல, அதுக்கு வந்து நிறைய காலர்ஸ் பேச விருப்பப்படுறாங்க. வானொலி அளவை குறைச்சி வச்சுட்டு பேசுனீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக பேசலாம், எந்த கஷ்டமும் இருக்காது. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். குயில் கோபி.
0: குயில் கோபி, சொல்லுங்க, உங்களை எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்க?
1: என்ன
0: ஒர்க் பண்றீங்க?
1: என்ன
0: ஒர்க் பண்றீங்க?
1: அந்த மியூசிக் ஸ்கூல் வச்சிருக்கேன் சார். கேஜ் பாடகர்.
0: ஓகே ஓகே.
1: அந்த மியூசிக் நான் வந்து கிட்டார், பேஸ், கிட்டார், கீபோர்டு, ஃப்ளூட் எல்லாம் ப்ளே
0: பண்ணுவேன். ம் ம்.
1: ஸ்கூல் சேர்த்துட்டு இருக்கோம் நாலு பேர் சேர்ந்து.
0: சூப்பர். எல்லாம் ஹம்மிங்லேயே சொன்ன மாதிரி இருக்குது, ஓப்பன் அப் ஆகி சொன்ன மாதிரி இல்லை. அதனால தான் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ சார்.
1: நன்றி.
0: நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மாமன்னன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல்.

அதுதான் ஒரு கலைஞன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நடிகராக மட்டும் இல்லாமல் பாடகராக ஒரு பாடலில் எவ்வளோ ஃபீலிங்கை கடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு பாடலை ஏஆர் ரகுமான் இசையில் யுகபாரதி வரிகளில் வடிவேல் அவர் பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:56. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுறேன், உங்கள் அர்ஜய் விமல்குமார். நாம் மீண்டும் 1 மணிக்கு திரைக்காணும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவாக வர்ற பாடல் அட்டகத்தி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் மதியம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பண பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. சென்னையில் புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 12:02. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: நேர்களினி திவ்யாங்ஜான் ஸ்வாம்லான் யோஜனா குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
3: ஊரக பகுதிகளில் வாழும் ஏழை குடும்பங்கள் வருமானம் ஈட்டி தரும் வழிகளை விரிவுபடுத்தி தருவதே இந்த யோஜனாவின் முக்கிய நோக்கம். மேலும் கிராமப்புற இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளுக்கு உதவுவது போன்ற சேவைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக 15 முதல் 35 வயது வரை உடைய இளைஞர்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். தேவைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இந்திய அரசின் சமூக பொருளாதார திட்டங்களுடன் இணைந்து இந்த யோஜனா செயல்படுகிறது. டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்மார்ட் சிட்டி, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா போன்ற திட்டங்களுடன் ஒருங்கிணைந்து இந்த திறன் வளர்ப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. சரியான கல்வியும் தேவையான திறன்களும் இல்லாமல் ஊரக பகுதி இளைஞர்கள் பல தடைகளை சந்திக்கின்றனர். இது போன்ற இளைஞர்களுக்கான இந்த யோஜனா திறன் வளர்ப்பு பயிற்சிகளுக்கு நிதியளித்து உதவுகிறது. பயிற்சி நிறைவில் அவர்களுக்கு வேலைக்கான உத்தரவாதமும் வெளிநாடுகள்

0: வாய்ப்புகள் கண்டறிந்து அளிக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தை மத்திய அரசின் அமைச்சகம் நிர்வகித்து வருகிறது. பயிற்சிகள் அளிப்பதற்கு 24 முக்கிய துறைகள் கண்டறியப்பட்டு அதற்கேற்ப திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இது போன்ற திட்டங்கள் மூலம் ஆத்ம நிர்பர் பாரத் என்ற சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இயலும் என மத்திய அரசு நம்புகிறது. காரணம், சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார ஆய்வில் பல லட்சம் திறன் பெற்ற தொழிலாளர்களுக்கான தேவை வரும் காலங்களில் அதிகரிக்கும் என தெரிய வந்துள்ளது. தகுதியுடைய ஆசிரியர்கள் இந்த திறன் பயிற்சிகளை வழங்குகின்றனர். மேலும் இவர்களுக்கு கணினி பயிற்சியும் ஆங்கில பேச்சாற்றல் உள்ளிட்ட பிற வாழ்வியல் பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகள் முற்றிலும் இலவசம் என்பது கூடுதல் சிறப்பு. புத்தகங்கள், சீருடை உள்ளிட்ட இந்த கல்வி காலத்திற்கு தேவையான அனைத்தும் இலவசமாக அளிக்கப்படுகின்றன. தனது வாழ்விடத்திலிருந்து வெளியே சென்று பயிற்சி பெறும் நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கான தங்குமிடம், உணவு உள்ளிட்டவையும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. பயிற்சி பெற விரும்புவது ஒரு பெண்ணாகவோ, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சார்ந்தவராகவோ, மாற்றுத்திறனாளியாகவோ இருப்பின் அவருக்கு அதிகபட்ச வயது 45 என்ற தளர்வும் அளிக்கப்படுகிறது. அதற்கு சான்றாக அவர்களிடத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருப்பதற்கான BPL அட்டை, ரேஷன் அட்டை, ராஷ்டிரிய ஸ்வஸ்திய பீமா யோஜனா அட்டை, சுய உதவிக்குழு அட்டை, ஊரக வேலைவாய்ப்பு திட்ட அடையாள அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை வைத்திருக்க வேண்டும். ஊரக வேலைவாய்ப்பு சான்று அளிப்பவர்கள் குறைந்தபட்சம் 15 நாட்களுக்காவது அதில் பணிகள் மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பது அவசியம். சுகாதாரம், வர்த்தகம், தங்குமிடங்களில் விருந்தினர் உபசரிப்பு, வாகன பராமரிப்பு, கட்டுமானங்கள், நகைகள் வடிவமைப்பு, தோல் பொருள்கள் தயாரித்தல், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் உள்ளிட்டவற்றில் பயிற்சிகள் பயனாளிகளின் விருப்பத்திற்கேற்ப அளிக்கப்படுகின்றன. இதனை வழங்க ஏதுவாக தேசிய முகமைகள் உருவாக்கப்பட்டு பயிற்சிகளின் தேவைகள், பாடத்திட்டங்கள் போன்றவை உருவாக்கப்படுகின்றன. இளைஞர்கள் அதிகளவில் முன்வந்து இந்த தீன்தயாள் உபாத்யாய் கிராமீன் கௌசல்ய திட்டத்தில் இணைந்து பயன்பெற வேண்டும் என்பதே மத்திய அரசின் எதிர்பார்ப்பு.
1: நேயர்கள், இதுவரை திவ்யன் ஜான் ஸ்வாம்லான் யோஜனா குறித்த சிற்றுரை கேட்டீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

இனிய மாலை, சாரி இனிய மதிய வணக்கம். நேரம் 12:07 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். குறிப்பா பெண்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச லோகேஷ் வந்தாச்சு. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருமே கால் பண்ணி நான் சொல்ற ஒரு விஷயத்த பத்தி பேச போறீங்க. அதாவது ரொம்ப சிம்பிள், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த குழந்தையுடைய மனசு இருக்கு இல்லையா, எவ்வளவு வயசானாலும் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், அந்த மலலித்தனம் இருந்துகிட்டே இருக்கும், அது கண்டிப்பா இருக்கவும் செய்யணும். அதெல்லாம் தாண்டி சில பேருக்கு வந்து சில கட்டங்கள்ல, அது எனக்கே நிறைய தடவை தோணி இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கும் தோணி இருந்தா சொல்லுங்க. நம்ம பேசாம வந்து குழந்தையாவே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா சில சிச்சுவேஷன்ல. சோ அந்த மாதிரி டைம்ல ரொம்ப நம்ம யோசிக்கிறோமோ, ரொம்ப நம்ம மெச்சூரிட்டி ஆயிட்டோமோ, குழந்தையாவே இருந்திருக்கலாம், அந்த டேஸ் எல்லாம் எப்படி இருந்தது இல்லையா. ஏன்னா அந்த குழந்தை வயசு அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா எல்லாருமே பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இயக்கப்பட்டிருப்போம். ஸோ இந்தந்த காரணங்களுக்காக நான் குழந்தையாவே வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்தெந்த காரணம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியே கூட ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442

9860038 இந்த நம்பருக்கு தான் கால் பண்ண போறீங்க. இப்போ நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பாடல் வருது. பொறி திரைப்படத்திலிருந்து பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம் அந்த பாடம் தான் கேட்க போறீங்க. ஸோ இந்த பாடலை வந்து மது பாலகிருஷ்ணன் பாடியிருக்கிறாரு, தீனா மற்றும் மதுஸ்ரீ பாடியிருக்கிறாங்க. யுகபாரதி வரிகளில் தீனா இசையில் கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுலே.

நேரம் 12:13 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், நமக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த குழந்தைத்தனம் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணும்போது, அதாவது ஒரு விளையாடும் போது சரி, பேசும்போது சரி, அப்பப்போ அந்த குழந்தை வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க குழந்தைத்தனத்தை நீங்கள் எப்பவுமே வந்து உணர்ந்திருப்பீங்க. அந்த குழந்தைத்தனமும் நமக்கு இருக்கும், இருக்கணும், அதை மாறாமலும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து குழந்தையாவே பிறந்திருக்கலாமே அப்படின்லாம் யார் யாருக்கெல்லாம் தோணிருக்கோ அவங்கெல்லாம் கால் பண்ணி என் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருமே கால் பண்ணுங்க. ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008. திரும்பவும் சொல்கிறேன், 0442986008. இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். ஸோ நான் கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, எப்போலாம் நம்ம பெசாப்பா குழந்தையாவே இருந்திருக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத என்கிட்ட சொல்ல போறீங்க. ஸோ கால் பண்ணுங்க, நம்ம பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வருது. ஸோ விடுதலை திரைப்படத்திலிருந்து உன்னோட நடந்த அந்த பாடம் தான் நீங்க கேட்க போறீங்க. இந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் மற்றும் அனன்யா பட் பாடி இருக்கிறாங்க. சுகா வரிகள்ல இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்க. ரெயின்போ 101.4 உடன்

0: நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெண்கள் கிட்ட இந்த கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கிறேன். எப்போலாம் வந்து பெண்கள் நம்ம பேசாமல் குழந்தையாகவே இருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும் இல்லையா, அந்த தருணம் எது, எப்பப்பெல்லாம் அப்படி தோணுச்சு அப்படின்றத கால் பண்ணி கூட ஷேர் பண்ண போறீங்க. ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008. அதாவது வந்து நிறைய டைம் வந்து யோசிச்சிருப்பீங்க, பேசாமல் நம்ம குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ, ஒரு பக்கம் வந்து இவ்வளோ சுமையை தாங்கிட்டு இருக்கு நம்ம குழந்தையா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, ஜாலியா இருந்தா அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா, அது எந்த டைம் அப்படின்றதான் சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில. அடுத்த நிகழ்ச்சியில முதல் நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: உங்களுக்கு
0: வந்து லீவுக்காகவே குழந்தையாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். சரி,
1: நமக்கு இப்போ லீவு கிடைக்குது, நம்ம இப்போ பட் இருந்தாலும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்குங்களே, நம்ம குழந்தையா இருக்கப்போ வெக்கேஷன் தொடங்குது, எங்க போலாம், இங்க போலாம், எது பேசலாம், எது விளையாடலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம், எவ்வளவு ஒரு சந்தோஷமா நம்ம இருந்திருக்கோம்.
0: கண்டிப்பா, இப்ப நமக்கு ஒரு லீவு கிடைச்சாலுமே கூட என்ன வேலை செய்யலாம், இன்னைக்கு என்ன சமைக்கலாம், அடுத்து என்ன வேலை செய்யலாம்,
1: ஒர்க் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், செலிப்ரேஷன், தீபாவளி நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும், பட்டாசு வைக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம்.
0: கண்டிப்பா.
1: ஆனா இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் வந்தாலும் ஐயோ ஃபங்க்ஷனே ஏன் வருதுன்னு இருக்கும் சார், வேலை நமக்கு அந்த மாதிரி, நமக்கு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இல்ல இல்லைங்களா. குழந்தையா இருக்கிறப்பதான் நம்ம அந்த ஒரு என்ஜாய்மெண்ட், லீவு, ஹாலிடே அதெல்லாம் என்ஜாய் பண்றது, அதான் சார் ரொம்ப மிஸ் பண்றேன்.
0: ஓகே, வேற என்ன மாதிரி காரணங்களுக்காக நீங்க மிஸ் பண்றீங்க?
1: அதே மாதிரி விளையாடுறது, நல்லா ஜாலியா விளையாடுறது, சினிமா பாக்குறது, இதெல்லாம் நம்ம வந்து இப்போ எல்லாம் நம்ம உட்காந்து சினிமாவுக்குதான் பார்த்தா கூட நமக்கு அந்த ஃபுல் அந்த இது என்னதான் இருந்தாலும் அந்த என்ஜாய்மெண்ட் இல்ல இல்லைங்களா, அந்த குழந்தையா இருக்கிறப்போ விளையாடுறதெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்றோம். அப்பெல்லாம் டிவி, நாங்களாம் சின்ன பையன், டிவி எல்லாம் ஒண்ணும் அதிகம் கிடையாது அப்பெல்லாம், பட் இருந்தாலும் அந்த ஹாலிடேல எவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம், விளையாண்டு பிசிக்கலா விளையாண்டு என்ஜாய் பண்ணுவோம், ஓடி பிடிச்சு விளையாண்டு ஒளிஞ்சு விளையாண்டு.

0: விளையாண்டு அதெல்லாம் ஈவன் இப்பத்த குழந்தைங்க கூட அதெல்லாம் மிஸ் பண்ணதுங்க. எல்லாமே டிவில மொபைல்ல இன்வால்வ் ஆகி அது நம்மளோட அந்த சின்ன காலத்து இதெல்லாம் இப்பத்த ஜெனரேஷனுக்கு இல்ல, மிஸ்ஸிங் எ லாட். அதெல்லாம் நாம இன்னும் மிஸ் பண்றோம். அதே மாதிரி உட்காந்து கடை பேசி எல்லாருமே ரவுண்டா உட்காந்து, அப்புறம் மொட்டை மாடியில படுத்துட்டு எல்லாம் கடை பேசிட்டு உட்காந்து நைட் எல்லாம் பேசி உட்காந்து படுத்துட்டு இருப்போம் ஜாலியா. அது எல்லாமே அந்த இதெல்லாமே மிஸ் பண்றோம் சார்.
1: ஓகே, பட் என்னதான் வந்து உங்க குழந்தையில பருவத்துல நடந்த நிறைய விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணாலும் உங்களுடைய குழந்தைத்தனத்தை நீங்க எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே, ஸோ அந்த மனசு இருந்தாலே போதும். குழந்தை மாதிரி மனசு இருந்தாலே நம்ம செய்யற வேலையா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ்ஸாவே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மனசு அப்படியே பாத்துக்கோங்க ஓகேவா.
0: அது கூட இன்வால்வ் ஆயிடுவாங்க சார் குழந்தைங்க கூட கூட விளையாடுறப்போ அவங்களோட ஸ்டேஜுக்கு இன்வால்வ் ஆகிதான் நான் விளையாடுவேன். இப்ப எனக்கு வந்து ஒரு பேத்தி இருக்கா, அவ வந்து என்னதான் எப்பவுமே பிரிஃபர் பண்ணுவா.
1: பெண்கள் யார் யாரெல்லாம் உங்க குழந்தையாவே நம்ம இருந்திருக்கலாம் கால் பண்ணி சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில யூத் படத்துல இருந்து ஒரு பாடல் வருது கேட்டு இணைந்திருங்க. 101.4 உடன்

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேரம் 12:32 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. ஸோ இந்த நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து நான் குழந்தையாவே நான் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க எப்பெல்லாம் வந்து நினைச்சிருக்கிறீங்க அப்படின்றத நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, இணைப்பில் இல்லை. அண்ட் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986003 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்பெல்லாம் வந்து நீங்க குழந்தையாவே நம்ம பேசாம பிறந்திருக்கலாமா அப்படின்னு யோசிச்சு

இருக்கிறீங்க அப்படின்றத கால் பண்ணி கூட ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா வெயில் திரைப்படத்துல இருந்து உருகுதே மருகுதே அந்த படம் தான் வருது. சங்கர் மகாதேவன் குரலில், ஸ்ரேயா கோஷல் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், ஜி பி பிரகாஷ் இசையில் கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: 104.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 12:41 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க எப்பெல்லாம் வந்து நம்ம குழந்தையாவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சிருப்பீங்கல்ல, அது எப்போ அப்படின்றதான் நம்ம கேட்டிருக்கிறோம். எந்தெந்த தருணங்கள்ல அப்படி யோசிச்சிருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008 இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா தாராளமா என் கூட பேசலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து இன்னைக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். பெண்கள் வந்து அவங்க லைஃப்ல வந்து நிறைய வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். அண்டு நிறைய டைம் வந்து நம்ம டீமோட்டிவேஷனாக இருக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். முதல்ல வந்து சிறந்த வேலையை செய்ய ஒரே வழி நீங்கள் செய்வதை நேசிப்பது தான். ஒரு வேலையை வந்து சூப்பராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையை ரொம்ப லவ் பண்ணி, இந்த பேட்டை படத்தில் ரஜினி சொல்லுவார் இல்லையா, லவ் பண்ணி போடணும், லவ் பண்ணி அந்த மாதிரி லவ் பண்ணி பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து சூப்பராக ஒரு வேலையை வந்து செஞ்சு முடிக்க முடியும். உங்களால் முடியும் என்று நம்புங்கள், பாதி தூரம் சென்று விட்டீர்கள். ஆமாம், மற்றவங்களுக்கு வந்து இவங்க வருவாங்களா மாட்டாங்களா இல்லை இவங்களால முடியாது அப்படின்னு நிறைய பேர் என்ன சொன்னாலும், உங்கள் மேலே நீங்கள் தன்னம்பிக்கை வைத்தாலே போதும், நீங்கள் வந்து பாதி வெற்றியை வந்து கடந்துட்டீங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்கலாம். அண்டு கடிகாரத்தை பார்க்காதே, அது என்ன செய்கிறதோ அதை செய், தொடர்ந்து போய் கொண்டே இரு. அதாவது இது ரொம்ப சூப்பரான ஒரு வரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. கடிகாரத்தை பார்க்காத ஆனால் அது என்ன செய்யுதோ அதையும் நீயே செய்ய அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை. யாரையுமே கடிகாரம் பார்க்காது, சுற்றி என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது எதுவுமே அந்த கடிகாரத்துக்கு தெரியாது. ஸோ கடிகாரம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். யார் நிறுத்தினாலும், யார் வந்து ஓய்வு எடுத்தாலும் அது ஓய்வே எடுக்காமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை செய்கிறத மட்டும் செஞ்சாலே போதும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தமும். நம்முடைய மிகப்பெரிய பெருமை ஒருபோதும் தோல்வியடையாதது இல்லை, ஆனால் ஒவ்வொரு முறை தோல்வியடையும் போது எழுந்து நிற்பதில் தான் உள்ளது. உன்னோட பெருமை, நம்மளுடைய பெருமை எப்பவுமே நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் தாண்டி தோத்துட்டு நம்ம எந்திரிச்சு ஜெயிக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம பெருமை இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. எதிர்காலம் தங்கள் கனவுகளின் அழகை நம்புவர்களுக்கே சொந்தமானது. ஒரு எதிர்காலம், அதாவது என்னுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது கனவு காணணும். பிதாமகர் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள்னு சொன்னார் இல்லையா. ஸோ கனவு, நம்ம என்ன ஆக போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு கனவை வந்து செட் பண்ணிக்கணும். அந்த கனவை வந்து இலக்காக மாற்றிட்டு அந்த இலக்குக்கு வந்து நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முதல்ல கனவு காணணும், நான் வந்து டாக்டராக போகிறேன். இது நம்ம குழந்தை பருவத்தில் கூட நம்மளாம் யோசிச்சிருப்போம், நீ என்ன போகிற அப்படின்னா டாக்டராக போகிறேன், போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கனவு கண்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கனவை முத கண்டாலே அதோட அழகு, அதோட அழகு வந்து நம்புவர்களுக்கு எல்லாமே சொந்தமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எதுவும் முடியும் வரை சாத்தியமற்றதாகவே தோன்றும். நீ ட்ரை பண்ணாத அளவுக்கு எதுவுமே வந்து உனக்கு வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்துக்கிட்டே நமக்குள்ள இருக்கும், ஒரு தாழ்வுமான பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான். அண்ட் அது மட்டும் இல்லை, வெற்றி அப்படின்றதும் இறுதியானது கிடையாது, தோல்வி இறுதியானது கிடையாது, தொடர்ந்து செல்வதற்கான தைரியம் தான் முக்கியமானது. கரெக்ட், வெற்றியும் வந்து ஒரு முடிவு இல்லை, ஏன்னா ஒருத்தவங்க ஜெயிச்சதுக்கப்புறம்

திரும்ப அடுத்து முயற்சி பண்ணும்போது ஒரு தோல்வி வரலாம், ஒருத்தவங்க தோத்ததுக்கு அப்புறம் திரும்ப அடுத்து முயற்சி பண்ணும்போது ஒரு வெற்றி வரலாம். ஸோ ரெண்டுமே நிரந்தரமானது கிடையாது. நீங்க அதுக்கு வந்து அட்டெம்ட் பண்றீங்க பாத்தீங்களா, ஒரு முயற்சி எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த தைரியம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மனம்தான் எல்லாமே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நீங்கள் எப்படி உங்களுடைய மனசு எவ்வளோ சூப்பராக சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுடைய லைஃப் இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. வெற்றியாளராக இருக்க முயற்சி செய்யாதீர்கள், மதிப்புள்ளவராக இருக்க முயற்சி செய்யுங்கள். ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட்டு. உங்கள் நேரம் குறைந்தது, அதை மற்றவர்களின் வாழ்க்கையை வாழ்வதில் வீணடிக்காதீர்கள். மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம வந்து பிறந்தோம், சில பேர்லாம் வந்து நமக்கே எப்பயாவது வயசாகும் போது தோணும், இப்போ தானே என்னோட 20வது பிறந்தநாள் வந்துச்சு, அதுக்குள்ளே வந்து 30 வயசு ஆயிடுச்சா, எனக்கு 77 வயசு ஆயிடுச்சா, 40 வயசு ஆயிடுச்சா, 50 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு சில நேரங்களில் தோணும் இல்லையா. ஸோ இந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான ஒரு வாழ்க்கை, ரொம்ப சின்ன ஒரு வாழ்க்கை. ஸோ இதை வந்து மற்றவர்களோட நீங்கள் அன்புக்காக பகிரலாம், தப்பு கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்காக நீங்கள் நேரம் செலவிட்டு உங்களுடைய நேரத்தை வீணடிக்கவே கூடாது அப்படின்றது தான். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம நிகழ்ச்சியிலையும் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, பேசிகிட்டு இருக்க நம்ம ஒரு பாடலை கேட்டு வரப்போகிறோம். வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பார்த்த முதல் நாளே, அந்த படம் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ இந்த பாடலை வந்து உன்னிமேனன், பாபி பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்கிறாங்க. தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். கேட்டு இணைந்திருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

0: நேரம் 12:52 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு நம்ம வந்து குழந்தையாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணி இருக்கு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: என்ன
0: பதிவு பண்ண போறீங்க?
1: சார், இப்ப வந்து நம்ம இப்ப எக்ஸிபிஷன் எல்லாம் போறோம் இல்லைங்களா, அந்த குட்டி ட்ரெயின் இருக்கு, அந்த குட்டி ட்ரெயின்ல பார்த்தா குழந்தைகள் மட்டும்தான் வருவாங்க.
0: ரொம்ப சந்தோஷமா பேசுனீங்க, நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி, எப்பெல்லாம் உங்களுக்கு குழந்தையாவே இருந்திருக்கலாம்னு தோணி இருக்கு?
2: இந்த ஃபெஸ்டிவல் பண்டிகை காலங்கள்ல வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது, நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது தோணும். அது அல்லாத வயசான காலங்கள்ல தனிமையா இருக்கும் பொழுது நம்மள யாரும் வந்து இது பண்ணிக்க ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம குழந்தையாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும்.
0: அருமை அருமை, எதுவும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா வீட்டுல இருக்கவங்க இதை கேட்டுட்டு உங்க குழந்தை மாதிரியே பாத்துப்பாங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து வீட்டுல

0: ஏதாவது கேட்டா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்போ நினைப்பேன் நம்ம குழந்தையாவே இருந்திருக்கலாமே, அப்ப நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க.
1: அது பத்தாதுன்னா அடம்பிடிச்சும் வாங்கலாம்.
0: அடம்பிடிச்சு வாங்கலாம். அப்புறம் எங்க வேணா கூட்டிட்டு போவாங்க. இப்ப நம்ம பெருசா வளர்ந்துட்டோமே, இப்ப நம்ம ஜாலியா ஃப்ரீயா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி தோணும்.
1: நிகழ்ச்சியில நிறைவா வந்து வெற்றிவேல் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வருது. சோ இந்த பாடல் வந்து உன்ன போல ஒருத்தனா நான் பார்த்ததே இல்லை, அந்த பாட்டு தான் நீங்க கேட்க போறீங்க. சோ இந்த பாட்டை வந்து ஸ்ரேயா கோஷல் பாடி இருக்கிறாங்க யுகபாரதி வரிகள்ல. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன். மீண்டும் வந்து உங்களை ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் 2 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். ஸோ அதுவரையும் நான் சொன்ன மாதிரி வெற்றிகள் படத்திலிருந்து உன்ன போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை இந்த பாட்டு கேட்டுட்ருங்க. அண்ட் இன்னைக்கு கால் பண்ணி பேசின எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நேரம் சரியாக 1:02. திரை காணம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சி முழுக்க 1960s 1970s நம்மளுக்கு மனதை கவர்ந்த பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் 1000 பொய் திரைப்படத்திலிருந்து.

நேரம் சரியாக 1 மணி 8 நிமிஷம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக கேட்க போகிற பாடல் சங்கர் மற்றும் கணேஷ் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: ஒரு மணி பத்து நிமிஷத்துல திரைக்காணம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து அடுத்தடுத்து நம்ம சங்கர் கணேஷ், கே வி மகாதேவன் இவங்களுடைய இசையில் பாடல்கள் கேட்டுருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே பெயர் மாற்றங்களை கவனிச்சிருக்கீங்களா? 1970களில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த பெயர்கள், 80-90களில் இருந்த பெயர்கள், 2000-2010 இருந்த பெயர்கள், எல்லாமே மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் காலக்கண்ணாடியை நாம் பதிவாக எடுத்து பார்க்குற ஒரு இடம் இலக்கியம். இலக்கியம் உங்களை என்ன பண்ணுது? காலம் கடந்து கடந்த காலத்தையும் சரி, நிகழ்காலத்தையும் சரி, எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு அசை போட வைக்கிற நிறைய நினைவு குறிப்புகளை நம்மளுக்கு தரும். அந்த காலகட்டத்தில் இந்த விஷயத்தை எப்படி வந்து இவங்க கையாண்டிருக்காங்க, இந்த நிகழ்வை எப்படி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும். இலக்கியம், சிற்றிதழ்கள், மாத இதழ்கள், வார பத்திரிகைகள், இது எல்லாமே அப்போ உள்ள பேருந்து, கடற்கரை, அப்போ உள்ள பயணச்சீட்டு, அப்போ உள்ள கட்டிடங்கள், இப்படி நிறைய விஷயங்களை வர்ணனையாலும் சரி, புகைப்படங்களாலேயும் சரி காட்சிப்படுத்தி ஒரு ஆவணப்படுத்தி இருக்கும். அதை நம்ம படிக்கும்போது நம்ம சமகாலத்தில் எந்த ஒரு துறையில் இருக்குமோ அதில் நம்ம அடுத்து எப்படி சிறப்பாக இயங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன நோட்ஸை, சின்ன ஒரு அலர்ட்டை, சின்ன ஒரு முன்னெச்சரிக்கையை, புதிய ஒரு ஐடியாவையே அது வந்து திறக்கும். அதனால் வாசிப்பு, இலக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்குமான ஒரு அடிப்படை தேவை. அதன் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை வந்து உள்வாங்க முடியும், எளிதாக கையாள முடியும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே வி மகாதேவன் இசையில் பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து.

1:25 ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கனதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் தெய்வ மகன் திரைப்படத்திலிருந்து.

பஞ்சமெனும் பஞ்சனையில் என் மடியில் விழுந்து கதை பேசினார். அந்தி வரும் செந்தலையும் வென்றவளோ அள்ளி வரும் பிள்ளை.

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேர்களை, திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நேரம் சரியாக 1:30. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, திரைக்காலத்தில் அடுத்து ஒலிக்கும் பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து. நேரம் சரியா 1:34.

நேரம் சரியாக 1:37. எது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பயணம், ஒரு தேடல் அவசியமாக இருக்கும். அந்த தேடலும் அந்த பயணமும் எந்த இலக்கை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அது சார்ந்த ஆட்களோடு இருக்கும்போது தான் அந்த பாதை இன்னும் ரொம்ப சிறப்பாக புலப்படும், வெளிப்படும். அப்படி உங்கள் தேடலை நீங்கள் அமைச்சுக்கும் போது, உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் அடையும் போது, உங்களுக்குள்ளே கிடைக்கிற அமைதி, சந்தோஷம், ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம், ஒரு தடம், ஒரு பாதை மிக சிறப்பாக இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பயணத்தை பல பேருக்கு அர்த்தப்படுத்தும். அந்த அர்த்தம் பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி உங்களை கண்டடைகிற இடம் எதுவோ எதுவோ எந்த துறையோ அந்த இடத்த நோக்கி நீங்கள் இருக்கணும், அங்கேயே இருக்கணும். எவ்வளோ காலம் ஆனாலும் காத்திருப்பு இருந்து அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து அதை அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது புரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நில் கவனி திரைப்படத்திலிருந்து.

0: பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: நேர்களை, திரைக்கானத்தில் அடுத்ததாக உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேர்களே, நேரம் சரியா 1:46. திரைகாணம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போற பாடல் துணைவன் திரைப்படத்திலிருந்து, கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், கே பி சுந்தராம்பாள் பாடிய பாடல்.

0: நீ?
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவன் மேல பாரத்து போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
0: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
2: நான் முருகன் அடிமை அம்மா.
0: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குமா?
2: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும், இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: தாய், இந்த குழந்தைக்காக தங்கரணம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

கண் தானம் அனைத்து வயதினரும் செய்யலாம். கண்ணாடி அணிந்தவர்கள், நீரிழிவு அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் கண் தானம் செய்ய தகுதியானவர்களே. உயிரிழந்த 6 மணி நேரத்திற்குள் கண் தானம் செய்யப்பட வேண்டும். கண் தானத்தின் போது விழித்திரை மட்டுமே எடுக்கப்படும். முகத்தின் தோற்றம் எந்த வகையிலும் மாறாது. கண்ணை மூட வேண்டிய நேரம் வந்தாலும் மற்றொருவரின் உலகத்தில் வெளிச்சத்தை திறந்து வைப்போம். நம் பார்வை முடிந்தாலும் இன்னொருவரின் பார்வை தொடங்கட்டும். கண் தானம் செய்

0: நேரம் சரியாக 1 மணி 50 நிமிஷம். திரை காணும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.
1: அதன் பயணம்

நேர்களே, திரைக்காலம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் சரியாக 1:54. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர பாடல் கண்ணே பாப்பா திரைப்படத்திலிருந்து.

என் பாடு கொண்டாட்டம், என் கையில் 100,000 நான்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. லோகேஷோட நேரம் 2:01 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த மெலடி சாங்ஸ் எல்லாம் நிறைய கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியோடைய முதல் பாடல் கருத்தமா திரைப்படத்துல இருந்து தென்மேற்கு பருவ காற்று, அந்த படத்தான் கேட்க போறீங்க. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: என்றும்
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேரம் 2:12 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நாட்டாமை திரைப்படத்துல இருந்து மீனா பொண்ணு, அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. ஸோ இந்த பாடலை வந்து மனோ பாடியிருக்கிறாங்க, சுஜாதா பாடியிருக்கிறாங்க, சிற்பி இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: அவள் திருக்க ஏறிய முழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டல வர கிண்டல அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோல அது பேருதான் பெருசே
2: போடா பொடிமட்ட ஏரா

சின்னவளே மயிருணத்தும் சின்னவளே பாறையில்

நேரம் 2:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த மெலோடி சாங்ஸை வந்து அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறேன். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் என்ன ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து ஆடியில் செய்தி சொல்லி அந்த பாடல் தான் கேட்க போகிறீங்க. சித்ரா பாடிய பாடல், காளிதாசன் வரிகளில் தேவா இசையில். கேட்டு நினைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

கண் தானம் அனைத்து வயதினரும் செய்யலாம். கண்ணாடி அணிந்தவர்கள், நீரிழிவு அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் கண் தானம் செய்ய தகுதியானவர்களே. உயிரிழந்த 6 மணி நேரத்திற்குள் கண் தானம் செய்யப்பட வேண்டும். கண் தானத்தின் போது விழித்திரை மட்டுமே எடுக்கப்படும். முகத்தின் தோற்றம் எந்த வகையிலும் மாறாது. கண்ணை மூட வேண்டிய நேரம் வந்தாலும் மற்றொருவரின் உலகத்தில் வெளிச்சத்தை திறந்து வைப்போம். நம் பார்வை முடிந்தாலும் இன்னொருவரின் பார்வை தொடங்கட்டும். கண் தானம் செய்வோம்.

நேரம் 2:26 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா நிலா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. அது என்ன பாடல் அப்படின்னா சின்ன சின்ன பூக்கள் அப்படின்ற பாடல் தான் கேட்க போறீங்க. மனோ மற்றும் ஜெயராம் இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகளில் தேவா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். அண்ட் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி வந்து நிறைவு பாடலை கேட்டு இணைஞ்சிருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்

0: செய்வது?
1: நான் ஒருத்தர் மாதிரி பேசுறேன், அதை யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஓங்க குழந்தைங்களோ ஓங்க. இந்த பஞ்சு முட்டோட வரலாறு சொல்றேன். நீங்க இந்த பஞ்சு முட்டை சாப்பிட்டா
2: நேரம் 2:30. நேயர்கள் இனி

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பணப்பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு மாற்ற பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்தியாவில் ஜப்பானிய நீண்டகால முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் விதமாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய

தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். நாட்டில் விமான சரக்கு போக்குவரத்து குறிப்பிடத்தக்க அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த 7 அம்ச யோசனைகள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வகை செய்யும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உருது மொழி புத்தக தயாரிப்பில் சிறந்து விளங்கியமைக்காக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃப் வாரிய தலைவர் திரு நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதை அடுத்து அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு குத்தாலிங்கம் நேரில் ஆய்வு செய்துள்ளார். குஜராத் இணைய மோசடி குற்ற வழக்கு தொடர்பாக மகாராஷ்டிரா, குஜராத், தெலங்கானா, பீகார் மற்றும் தெலங்கானாவில் உள்ள பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 3:04 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்க நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு தேசிய கண் தான வார அனுசரிப்பை முன்னிட்டு கண் மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், வணக்கம்.
0: ஓகே, ஆக்சுவலா வந்து தேசிய கண் தானம் இந்த தினத்தை பத்தி நீங்க முதல்ல சொல்லுங்க மேம்.
1: தேசிய கண் தானம் என்பது இந்தியாவில் வந்து பல வருஷங்களாக நம்ம இதை அனுசரிச்சுட்டு வரோம். கண்களை தானம் செய்வீர், கண்ணொளியை வழங்குவீர், அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவீர் என்பதுதான் அந்த வாரத்தோட நோக்கம். இதை வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லாருமே நம்ம அனுசரித்து தான் இதை பண்ணுறோம். கண் தானம் தான் சிறந்த தானம், தானங்களில் சிறந்தது கண் தானம். அதனால் கண் தானம் நம்ம பண்ணோம்னாலே ஒரு 2 பேருக்கு பார்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கண் தானம் செய்கிறதுனால கருவிழியை எடுத்து நம்ம மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறோம். கண்களை நம்ம தானம், அதாவது இறந்த பிறகு கண்கள் தானம் செய்தபோது அந்த கண்களை எடுத்து அதுலேருந்து அந்த கருவிழியை மட்டும்தான் எடுத்து நம்ம மற்றவர்களுக்கு, உயிருள்ளவர்களுக்கு நம்ம பொறுத்துறோம். அதனால் அவங்களுக்கு வந்து பார்வை கோளாறுகள் நிவர்த்தியாகி பார்வை நல்லா தெரிய ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம கண் தானத்தோட முக்கிய உதவி. மற்றவங்களுக்கு, கண் தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுற ஒரு விஷயம். கண் தானம் யார் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். கண் தானம் என்பது யார் வேணால் பண்ணலாம். அதை அடல்ட்ஸ், நம்ம பெரியவங்களை ஆன பிறகு, ஒரு 20-25 வயசு ஆன பிறகு யார் வேணால் கண் தானம்.

0: கண்தானம் செய்யலாம். முக்கியமாக வயதானவர்கள் வந்து கண்தானம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லி வைக்கலாம். மகளோ மருமகளோ மகன்கிட்டையோ நம்ம வந்து எனக்கு இருந்த பிறகு எனக்கு கண்களை தானம் செய்யணும் அப்படின்றது முன்னறிவிப்பு அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைனாலும் கண்தான மையங்கள் இருக்குது. நம்ம சென்னையிலே வந்து எழும்பூரில் இருக்க அரசினர் கண் மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகள்லேயும் கண் வங்கி இருக்குது. அங்கே வந்து அவங்க வந்து ஃபார்ம்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம பெயர், அட்ரஸ்ஸு, மகனோட இது செல் நம்பரு, அப்புறம் ஆதார் கார்டு நம்பர், இதெல்லாம் போட்டு அவங்கக்கிட்ட நம்ம முன்னாடியே கூட அந்த ஃபார்மை கொடுத்து, நான் எனக்கு கண் தானம் செய்யறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிவிச்சிடலாம் அவங்களுக்கு. ஆனால் இறக்கும் பொழுது யார் கூட இருக்காங்களோ அவங்கக்கிட்ட முக்கியமாக நம்ம சொல்லி வைக்கணும். ஏன்னா இவங்க வந்து அந்த கண்தான வங்கிக்கு டெலிஃபோன் செய்து அவங்கள வந்து கண்களை எடுத்துக்கொள்வதற்கு நம்ம சொல்லணும். இதை வந்து நம்ம 4-6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சொல்லிடணும். அதான் கண் ஒருத்தர் இறந்த பிறகு உடனடியாக நம்ம சொன்னோம்னா தான் அவங்க வந்து கண்களை எடுக்கிறதுக்கு எப்படினாலும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம அந்த கண்களை எடுத்து அந்த திரவத்தில் அதை வச்சு நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம்னா தான் மற்றவங்களுக்கு அடுத்த 48 மணி நேரம் 72 மணி நேரத்துக்குள்ளே யார் அந்த கண் வங்கியில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு நம்ம கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நிகழ்ச்சியில் வந்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க ஒரு சந்தேகம் வந்து உங்கள்ட்ட கேட்க ரெடியாக இருக்காங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
0: வணக்கம்மா.
2: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க உங்களோட கேள்வி என்னன்றதா சொல்லுங்க.
1: அதுக்கு முன்னாடி உங்க பெயர், எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
2: கண்டிப்பா, நான் வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் சார்.
1: ஓகே, உங்க சந்தேகங்களை கேளுங்க டாக்டர் கிட்ட.
2: கண்டிப்பா டாக்டர், இந்த கண்ணுல நம்ம வந்து ஒருவர் இறந்து போறாரு அப்படின்னா அந்த கண் தானம் அப்படிங்கறது எவ்வளவு மணி நேரத்திற்குள்ள அவர் உடம்புல இருந்து கண்கள் அகற்றப்படும், அது ஒண்ணும். ஒரு கண்ணை நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு கண்களுக்கு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரு கண் தானம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார், யாரு செய்ய முடியாது, எந்த கண்டிஷன்ல கண் தானம் செய்ய முடியாது, இதை பத்தியும் சொல்லுங்க மேம்.
0: கண் தானம் நம்ம செய்யறது வந்து நான் இப்போ நான் முன்னுரையில் சொன்ன மாதிரி 4-6 மணி நேரத்துக்குள்ள நம்ம கண் வங்கியிலேருந்து வந்து அவங்க கண்களை எடுத்துட்டு போயிடணும். நம்ம கடவுள் அருளால் நம்மளுக்கு வந்து அவரோட படைப்பில் 2 கண்கள் கொடுத்துருக்காரு. அந்த 2 கண்களை எடுத்து நம்ம 2 பேருக்கு கூட வைக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு 2 கண்களுமே தெரியாமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 1 கண் தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஒரு கண் ஒத்தொத்தருக்கு பொறுத்துனா கூட அந்த கண் பார்வை அவங்களுக்கு தெளிவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தோம்னா கூட 2 பேருக்கு கண்ணொளி வழங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3வது கேள்வி நீங்கள் கேட்டது வந்து யார் யார் செய்ய முடியாது, கண் தானம் செய்ய முடியாதுங்கிறது. அதாவது கேன்சர் வியாதி வந்தவங்க, அப்புறம் எய்ட்ஸ், வெனீரியல் டிசீஸ், இப்போ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து போயிருக்கு, அதுக்கு நான் வைத்தியம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொடுக்க முடியாது. எந்த விதமான கேன்சரும் கொடுக்க முடியாது, பிளட் கேன்சராக இருந்தாலும் சரி, இல்லது எந்த வேறு விதமான கேன்சர்கள் உடம்புக்கு வந்திருந்து அவங்க நோய்வாய்ப்பட்டு அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கண்கள் மற்றவங்களுக்கு பொருத்த முடியாது. அதே மாதிரி ஜாண்டிஸ், ஒரு விதமான ஜாண்டிஸ், அது வந்து நம்ம ரத்தத்தில் கலந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, ஜாண்டிஸ் ரத்தத்தில் கலந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிற ஜாண்டிஸ் வந்தவங்களுக்கு கண் தானம் செய்ய முடியாது. அது இல்லாமல் சில பேர் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கும் உடம்புல, இன்ஃபெக்ஷன் வந்து கடைசி காலகட்டத்தில் அவங்க அந்த இன்ஃபெக்ஷனால் செப்டிசீமியான்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த நுண்குருமிகள் வந்து ரத்தம் முழுக்க பரவிட்டிருக்கும், அந்த மாதிரி பரவனவங்களும் கண் தானம் செய்ய முடியாது. மற்றவங்க யாராக இருந்தாலும் நம்ம கண் தானம் செய்யலாம்.
1: ஓகே, அவங்க கேட்டிருப்பாங்க, இந்நேரம் தெளிவாக கேட்டிருப்பாங்க டாக்டர். அண்டு நான் நிகழ்ச்சியில் அடுத்தது நான் ஒரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட.
0: சொல்லுங்க,
1: கண்தானம் வந்து கண்தானம் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். எதற்காக கண்களை தானமாக வழங்கணும், அதோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ நான் முன்னுரையில் சொன்ன மாதிரி கண்கள் வந்து நம்ம தானம் செய்யறதுனால 2 பேருக்கு கண் பார்வை கிடைக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை நம்ம அதிகரிக்கிறதுக்கும் நம்ம வந்து உதவி செய்ய முடியுது. ஏன்னா கண் பார்வை இல்லைன்னா எப்படி இருக்கும், உலகமே இருண்டு இருக்கும், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்.

0: அவங்களுக்கு வந்து முழு பார்வை கிடைக்கலனாலும் ஒரு அரை பார்வை கிடைச்சா கூட அவங்களோட வாழ்க்கை தரம் நிச்சயமா உயரும். இதுக்கு வந்து நம்ம வந்து கண்தானம் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தானம் அது. அது நிச்சயமா யார் வேணாலும் அதுக்கு மனசுல நம்ம அதை ஏற்பட்டு தோணிடுச்சுனாக்கா அதை உடனடியா நம்ம குடும்பத்துல சொல்லி அதை வந்து அவங்களை நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறது நல்லது.
1: ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம்.
0: வணக்கம்ப்பா.
2: வணக்கம் டாக்டர். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து எயிட் இருக்கிறவங்க அப்புறமா வந்து இன்னும் இருக்கிறவங்க பண்ண முடியாதுன்றீங்க.
0: ஆமா,
2: இப்போ வந்து இப்போ ஃபார்ம் வாங்க போகும்போது நம்ம சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணுமா? நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரி சுகர் இருக்கு, பிபி இருக்கு, இதெல்லாம் வந்து எப்படி இது பண்ணுவாங்க?
0: சுகர் பிபி எல்லாம் இருந்தா நீங்க தாராளமா கண்தானம் செய்யலாம், தப்பு கிடையாது. அதனால அவங்க வந்து நீங்க ஃபார்ம் கொடுக்கும் போகும்போது அதெல்லாம் ஒண்ணும் அவங்க கேட்க மாட்டாங்க.
2: அதே போல எயிட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இப்ப வந்து இங்க கண்தானம் எடுக்கும் போது அவங்க செக் பண்ணி எடுத்துவாங்க.
0: ஆமா ஆமா, இப்ப நம்ம கண்தானம் கொடுத்த பிறகு அதை எயிட்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிடலாம், அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க கண்தானம் கொடுத்து அந்த எடுத்துட்டு போனாங்கனாலும் கண்களை அவங்க வந்து ஒரு பரிசோதனை பண்ணுவாங்க. அதுல பரிசோதனை பண்ணி அந்த கண்கள்ல வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையேன்றத பார்த்துதான் மத்தவங்களுக்கு அதை பொறுத்துவாங்க.
2: ஓகே மேடம், அதான் டாக்டர் மேடம்.
1: ரொம்ப நன்றிங்க, கால் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
1: வெங்கட், உங்க சந்தேகங்கள் நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
3: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்.
3: இரு வார இதுக்கு வந்து வாழ்த்துக்கள். முதல்ல
0: நன்றி
3: கொண்டு வந்ததுக்கு. உங்களை மாதிரி என்ஜிஓஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம். எங்களுக்கு ஒரு பெருமையா சொல்லிக்கிறது கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுல இது வரைக்கும் நாலு பேரு எட்டு கண்ணு ஹேண்ட் ஒர்க் பண்ணிட்டு ஜஸ்ட் 3 இயர்ஸ்ல.
0: வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல்.
3: அதுல வந்து நான் ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்ன டெத்து காசு ஆனாலும் அவங்க கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரோட்ரி ப்ளஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு புரிய. நிறைய பேர் வந்து தே ஆர் நாட் இன் பொசிஷன் டு கிவ் ஃபர்ஸ்ட், டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. பட் அந்த 2 hours கோல்டன் பீரியட்ல நம்ம அதை இனிஷியேட் பண்ணி என்ன ஸ்டெப் எடுத்து ரெக்கவர் பண்ணலாம், எடுக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த இனிஷியேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு ஒரு சில பேர் எழுதி கொடுக்குறாங்க, வில்லிங்னஸ் கொடுக்குறாங்க, பட் அது டிஃபால்ட்டா அவங்க ஃபேமிலி மெம்பர் கொடுக்கல இல்ல ஃபாலோ பண்ணல கொடுத்துட்டாங்கன்னா அதுல எதனா ப்ராப்ளம் வருமா? லீகலா
0: அப்படி ஒன்றும் வராது எனக்கு தெரிஞ்சு. இப்போ அதனால ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க கொடுக்கணும்னு நினச்சிருக்கலாம், மற்றும் வேறு ஏதோ சூழ்நிலையில் அவங்க இறந்துருக்கலாம், அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதை செய்யணுன்ற தோன்றல் இருந்திருக்காது. அதனால வந்து செய்யலைனாலும் தப்பு ஒன்றும் கிடையாது.
1: கண்தானம் செய்வதோட அவசியம் சொன்னாரு, அதுக்கு அவர் செஞ்ச சேவையை பாராட்டினீங்க, நீங்களும் நிறைய பேருக்கு சொல்லுங்க அப்படின்னு. இன்னைக்கு விழிப்புணர்வு மக்கள் கிட்ட அதிகமா இருக்கு நம்புறீங்களா, இல்ல இன்னும் தேவைப்படுது நம்புறீங்களா?
0: இன்னும் தேவைப்படுது, நிறைய தேவைப்படுது. ஏன்னா இப்ப நீங்க கண் வங்கியில போய் பாத்தீங்கன்னாக்கா கண் தேவைன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கவங்களே பல நூறு கணக்காக இருக்கார்கள். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தானம் இன்னும் கிடைக்கிறது கிடையாது. அதனால விழிப்புணர்வு இன்னும் நல்லா வரணும், இன்னும் நிறைய பேர் இதுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களும் முன்னாடி வரத்துக்கு வாய்ப்புகள் நம்ம சொல்லி நம்ம சொல்லணும், அவங்களுக்காகவும் தோணணும். இந்த மாதிரி ரேடியோ டிவி இதெல்லாம் நம்ம சொல்லி நிறைய அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும்.
1: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் போடி நாயக்கல்ல இருந்து சண்முகதாஸ் பேசுறேன்.
1: ஓகே, டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேட்கலாங்க.
4: ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம்.
0: தேங்க் யூ, தேங்க் யூ.
4: நான் வந்து கிளாக்கோமா பேஷண்ட் மேம். விஷன்ல இப்ப நான் வந்து டொனேட் பண்ண முடியுமா?
0: தாராளமா.
4: ஓகே, ரெண்டு விஷன் சுத்தமா கிடையாது. அப்படி இருந்தா நான் என்னால டொனேட் பண்ண முடியும்?
0: தாராளமா பண்ணலாம் ஐயா.
4: ஓகே ஓகே, தேங்க் யூ.
1: நன்றிங்க, நன்றிங்க. அண்டு இப்போ தேசிய கண்தான வாரம் வந்து ஆண்டுதோறும் வந்து கடைபிடிக்கிறாங்கல்ல டாக்டர்?
0: ஆமா.
1: ஸோ அதோட முக்கிய நோக்கம் பத்தி உங்கள்ட்ட நான் கேட்க போறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
5: என் பேர் என் சதீஷ்.
1: ஓகே,
5: பேசுறேன்.
1: சரி, ஓகே, டாக்டர் கிட்ட கேளுங்க உங்க சந்தேகங்களை. கேளுங்க, கேளுங்க.
5: மேம், குட் ஈவினிங் மேம்.
0: குட் ஈவினிங்ப்பா.

0: மேம் லைக் ஏற்கனவே லைக் மினி இன்டர்வியூஸ் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி ஐ டொனேஷன் ஆர்கன் டொனேஷன் பத்தி எல்லாம். எனக்கு ஒரு சின்ன டவுட் இன்னைக்கு அரைஸ் ஆச்சு, லக்கிலே அது ரிட்டன் ப்ரோக்ராமாவே இருக்கு. ஸோ நான் கேட்கறேன் மேம், அதாவது அவர் ப்ரோக்ராம்ல சொன்னாங்க லைக் நம்ம ஆர்கன் டொனேட் பண்ணா ரெசிபியர் வில் நாட் நோ ஃப்ரம் ஹூம் தி ஆர்கன் வாஸ் டொனேட்டட் அப்படின்னு சொல்றாங்க.
1: கரெக்ட்.
0: லைக் ஆர்கன் டொனேட் பண்ணா லைக் யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து யாருக்கு ஆர்கன் வந்திருக்குன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. பட் வந்து இப்ப இந்த கிட்னி டொனேஷன் வந்து எனக்கு கேள்விப்பட்டேன் can be done only within the family அப்படினு சொல்லிட்டு.
1: ஆமா.
0: முதல்ல இந்த கிளினிக்ல வந்து இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது. அப்படி தான் லீகல் ரூல்ஸ் இருக்கு அப்படினு.
1: ஆமா.
0: அப்படினு சொல்ல அது மட்டும் பெர்மிட்டடா மேம்?
1: அவங்களுக்கு தெரிய கூடாதுன்னு சொல்றீங்களா?
0: இல்ல நம்ம ரிகார்டிங் கிட்னி டொனேஷனுக்கு வித்இன் தி ரிலேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன்.
1: ஆமா, வித்இன் தி, ஏன்னா கிட்னி வந்து நம்ம வந்து உயிருள்ள போதே நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. இது வந்து நம்ம இறந்த பிறகுதான் கண்தானம் பண்றோம். கிட்னி வந்து உயிர் கொடுக்கறவங்களும் உயிரோட இருக்காங்க, வாங்குறவங்களும் உயிரோட இருக்காங்க. அது இல்லாம இந்த பிளட் நம்மளோட ஒருத்தர் குடும்பத்துல ஒரு அந்த பிளட் பி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏ ஒன் பி பாசிட்டிவ் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இந்த பிளட் எல்லாமும் மேட்ச் பண்ணணும். அப்புறம் அந்த ஆர்கன் அந்த டிஷ்யூ எடுத்து டிஷ்யூவும் அந்த டிஷ்யூவும் இவங்க டிஷ்யூவும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். பார்த்து நம்ம பண்ணோம்னா தான் கிட்னி டொனேஷன் கொடுக்குறவங்களுக்கும் நல்லது, அதை வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கும் நல்லது, அவங்களோட வாழ்நாள் இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பா இருக்கும்.
0: ஓகே, சோ கிட்னி டொனேஷன் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் யாருக்கு கொடுத்துருக்கோம்
1: அப்படின்னு. தாராளமா அப்படிதான். ஆமா,
0: தெரியல. ஓகே, தேங்க்யூ.
2: நன்றி. இந்த தேசிய கண் தான வாரம் வந்து கடைபிடிக்கிறோம்ல மேம் ஆண்டுதோறும், அதோட முக்கிய நோக்கம் என்ன மேம்?
1: இந்த விழிப்புணர்வு அதிகப்படுத்தணுன்றதுதான் முக்கிய நோக்கம். அதை இப்போ இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் இது ஒரு சில 100 பேருக்கு 200 பேருக்கு அந்த மாதிரி தான் ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ளே நம்ம சொல்ல முடியும். இது வந்து லட்சக்கணக்கான பேருக்கு இது வந்து தெரிய வரணும். ரெண்டாவது வந்து நம்ம இந்தியாவில் ஒரு ஹிந்துஸ்கிள்ளையே கூட ஒரு உறுப்பு இல்லைன்னா நம்ம வந்து சொர்க்கத்தை போய் சேரமாட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்று கருத்து நிறைய பேர் வீட்டில் இருக்காது. அந்த மாதிரி மித்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிச்சயமா எடுத்து எரியணும். நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம இறந்த பிறகு நம்ம உடம்ப எடுத்துட்டு போய் எரிக்க தான் போறோம். அதுல ஒன்றும் நம்மளுக்கு லாபம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு நம்மளோட உறுப்புனால உபயோகம் ஆகுதுன்னு சொல்றது வந்து அவங்களுக்கு இன்னும் புண்ணியத்தை தான் கூட்டுமே தவிர நிச்சயமா வந்து சொர்க்கத்துல இடம் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்கன்ற அந்த வந்து சின்ன எண்ணம் கூட யாருக்குமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி நம்ம தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தி இன்னும் நிறைய பேர் வந்து கண்தானம் செய்யறதுக்கு வரணும். நீங்க இதுவே பாத்தீங்கன்னாக்கா இலங்கையில வந்து புத்திசம்ல வந்து கண்தானம் செஞ்சா நல்லதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி அவங்க நிறைய எல்லாருமே கண்தானம் கொடுப்பாங்க. இறந்த உடனே அது வந்து ஒரு ரொட்டீன் ப்ராக்டிஸ் மாதிரி அங்க பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில இன்னும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வரல. இந்த மாதிரி ஒரு சில கட்டங்கள்லாமும் மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப பின்தங்கி தான் இருக்கோம் கண்தானத்துல.
2: இப்போ ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவரோட கண்களை எவ்வளோ நேரத்துக்குள்ளே தானமாக எடுத்துக்க முடியும் அந்த கேள்வியை நான் உங்களுக்கு கேட்டிருக்கிறேன். ஆனால் அதுக்கு பதில் நம்ம ஒரு நேரத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: பெரியார் நகர், சந்திரன்.
2: சந்திரன், உங்க சந்தேகங்களை கேட்கலாம் டாக்டர் கிட்ட.
3: மேடம்
1: சொல்லுங்க ஐயா.
3: 1990 ஜனவரி 3rd ரெண்டு கண்ணு எனக்கு போயிடுச்சு, ஆக்சிடென்ட்ல கீழே வந்துச்சு.
1: சரி,
3: ரெண்டு கண்ணுமே இல்ல, வழிய வந்துச்சு. அப்ப அந்த கண்ணு எடுத்து வேற ஆளுக்கு வச்சுட்டாங்க.
1: சரி,
3: இப்ப அந்த கண்ணுல எதுனா கம்ப்யூட்டர் ஒரு கண்ணாடி மாற்ற மாதிரி வருதுன்னு சொல்றாங்க, வந்துக்குதா மேடம்?
1: இல்ல ஐயா, அந்த மாதிரி இன்னும் வரல. ஆனா அது வந்து ரிசர்ச்ல இருக்கு, அது பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் வரல, கூடிய சூக்கிரம் வரத்துக்கு வாய்ப்புகளும் இருக்கு. நிறைய பல இடங்கள்ல அந்த ரிசர்ச் போயிட்டு இருக்கு, உலகம் முழுக்கமே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்தா நிச்சயமா உங்களுக்கு அது ஒரு உபயோகமா தான் இருக்கும். நிறைய இடத்துல அத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தால் உங்களுக்கு தெரிய வரும் நிச்சயமா.
3: கண்டிப்பா, நான் வானொலி எஃப்எம் கேட்டேன்.
1: சரி சரி, நல்லதுப்பா,
2: நன்றிங்க, நன்றிங்க. இப்போ ஒருத்தர் வந்து இறந்த பிறகு அவருடைய கண்களை எவ்வளவு நேரத்துக்குள்ள தானமா எடுத்துக்க முடியும் டாக்டர்?
1: அதான் மேக்சிமம் 6 மணி நேரம். நம்ம அவங்க இறந்த உடனே நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சோம்னா தான் நம்ம எந்த கண் வங்கிக்கு ஃபோன் பண்ணி சொல்றோமோ அவங்க வந்து இதெல்லாம் எடுக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆயிடும். ஸோ அதனால

0: இறந்த உடனே ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள அவங்க டிசைட் பண்ணி கண் வங்கிக்கு ஃபோன் பண்ணிடணும். அப்பதான் வந்து அந்த கண்ணு வந்து அந்த டிஷ்யூன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த கருவிழி வந்து நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு சில சமயத்தில் நம்ம வந்து வெளியூரில் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த இங்கேருந்து போகிறவங்க இப்போ நம்ம சென்னை சிட்டிக்குள்ளனாக்கா டக்குன்னு வந்துடுவாங்க ஒரு 15-20 நிமிஷத்தில். இதுவே கொஞ்சம் அவுட்டர் ஸ்கர்ட்ஸில் இருக்காங்க, இவங்க இங்கேருந்து அங்கே போய் சேர்றதுக்கே 3-4 மணி நேரம் ஆகுதுன்னு சொன்னால் கூட அந்த கருவி எடுத்து ஒரு சில பேருக்கு வந்து தெரப்பியூட்டிக் பர்பஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அந்த கருவிழி அவங்களுக்கு ஆல்ரெடி வீணாக போயிருக்கோம், ஆனால் இதை போட்டு அதை மூடி அதுலேருந்து கொஞ்சம் ஒரு சில ஒரு இது செல்ஸ் வந்து வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பர்பஸ் கூட இந்த லேட்டான கருவிடி சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தாராளமா கொடுக்கலாம், கொடுக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் அதிக டைம் ஆயிருந்தா கூட கொடுக்கலாம், இல்ல அது அதே மாதிரி பண்ணலன்னா கூட இந்த மாதிரி இப்போ ஒரு காலர் கேட்டார் இல்லைங்களா, அந்த மாதிரி ரிசர்ச் பர்பஸ் கூட அந்த கருவிழியை யூஸ் பண்றாங்க.
1: ஓகே,
0: அதனால தூக்கி போட மாட்டாங்க நிச்சயமா, ஏதா ஒரு விதத்துல அந்த கருவிழி வந்து உபயோகமா தான் இருக்கும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், ரேடியோ ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, இல்லைனா வேற நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நுங்கம்பாக்கம் டேங்க் பண் டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜ பேசுறீங்க.
1: போஜராஜன், உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
2: எனக்கு 68 வயசு ஆகுதுமா, 2 கண் ஆபரேஷன் பண்ணி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது, நான் கண் தானம் பண்ண முடியுமாமா?
0: தாராளமா பண்ணலாம் ஐயா.
2: சரிம்மா சரி,
0: பண்ணலாம் பண்ணலாம்.
1: நன்றி நன்றி போஜராஜன்.
2: நன்றிமா நன்றி.
1: அண்ட் இப்போ கண் தானம் வந்து செய்யறாங்களா டாக்டர்? அந்த தானம் செய்பவரோட அந்த கண்கள் வந்து முழுமையா எடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் கிட்ட இருக்கு. சோ இதுக்கான பதில இப்போ ஒரு நேயர்கிட்ட பேசிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பெரியார் நகர் சுந்தரி பேசுறேன் சார்.
1: சுந்தரி, உங்க சந்தேகங்களை கேளுங்க மருத்துவர்கிட்ட.
3: சரிங்க சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
3: எங்க அக்காக்கு வந்து 2 கண்ணும் போயிடுச்சு மேடம், பிபி சுகர்னால 2 கண்ணும் போயிடுச்சுங்க, 75 வயசு ஆகுதுங்க. இப்ப அவங்களுக்கு எதனா ஒரு கண்ணு பார்வை வர மாதிரி இந்த மாதிரி டொனேட் பண்ணுவாங்களா மேம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா?
0: அந்த அந்த சுகர் பிபினால கண்கள் போறதுங்கிறது வந்து நம்ம கண்ணோட நரம்பு வீணா போயிடுறதுனால. இது வந்து நம்ம கருவிழி முன்பக்கம் நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா கருவிழி, அந்த கருவிழியை மத்தி தான் மாத்தி வைக்க முடியும். அப்படியே மாத்தி வச்சா கூட இவங்களுக்கு எல்லாம் வந்து நரம்புல ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த இந்த ப்ரொசீஜர் வந்து அவங்களுக்கு எல்லாம் கரெக்டா வராது.
1: நன்றிங்க நன்றிங்க. சோ நான் கேட்ட மாதிரி கண் தானம் செஞ்சா தானம் செய்வரோட கண்ணை வந்து முழுமையா எடுக்கப்படுமா அப்படின்னு பொதுமக்கள் கிட்ட இருக்க இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: அதாவது நம்ம வந்து கண் தானம் செய்யும் போது அந்த கருவிழியை மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தான் நியதி, ரைட்டுங்களா? ஆனால் சில சமயத்தில் அந்த ஒரு மாதிரி அது சாஃப்டாகி நம்ம அதை மாத்திரம் எடுக்க முடியாது, ஏன்னா இறந்த பிறகு நம்ம எத்தனை மணி நேரத்துக்குள்ளே அங்கே போய் நம்ம சேர்றோம் அப்படிங்கிறது அந்த அந்த அந்த அந்த அந்த நேரத்துக்கு இருக்கிற டிராஃபிக் அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. அந்த அந்த கருவிழியை மாத்திரம் எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ முழு கண்ணையும் தான் எடுப்பாங்க. ஸோ அப் ஆனால் எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, அது உள்ளே வந்து நல்லா காட்டன்லாம் வச்சு நல்லா பேக் பண்ணி நம்ம நார்மல் கண் மாதிரியே தான் இருக்கும். சாதாரணமாக அந்த கண் இது இருக்கு இல்லையா, நம்ம ஐலிட்ஸை மூடிட்டு நார்மல் கண் மாதிரியே தெரியும், விகாரமாக எதுவுமே தெரியாது. அதனால் யாரும் அதை பற்றி பயப்படவே வேண்டாம்.
1: ஓகே ஓகே. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
4: வெளிநாட்டுல அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு வந்து புதுக்கோட்டையில் வைத்தியம் பார்த்தேன், எம்ஆர்எஸ் ஸ்கேன் எடுத்து பார்த்தா மூளையில் கட்டி இருக்குன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணாங்க. பெங்களூரில் போய் ஆபரேஷன் பண்ணாங்க, ரிமன்ஸ் ஹாஸ்பிட்டலில்.
0: ரைட்டு.
4: அதோட ஆபரேஷன் பண்ணி ஆபரேஷன் பண்ண போகும்போது 5% பார்வை இருந்துச்சு.
0: சரி.
4: அப்புறம் அதுக்கு பிறகு நான் நரம்பு வளர்ந்து வரும், நரம்பு கட்ட

0: அழுகிருச்சு அப்படின்னு
1: சொன்னாங்க.
0: அதற்கு பிறகு இப்ப 17 வருஷம் ஆச்சு. ரொம்ப நம்ம சென்றாடுறேன், தமிழ்நாடு முழுக்க
1: பார்த்துட்டேன்.
0: இங்க சென்னை, ஏக்மூர், திருச்சி, மதுரை எங்கும்
1: பார்த்துட்டேன்.
0: நீங்க தான் பார்த்து எப்படியாவது நீங்க எனக்கு ஏதாவது புதிய கண்டுபிடிப்பு இருந்தா ஏதாவது சொல்லுங்க எனக்கு.
1: உங்களுக்கு ஆஃபர் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. எந்த வைத்தியமும் இது பண்ணிக்கோங்க, இது பண்ணா உங்களுக்கு பார்வை வரும்னு நம்ம சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் தான், ஒரு சீக்கிரமே இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி இதுவும் வந்துடும். ஏன்னா வந்து டெஃபினட்டா உங்களுக்குலாம், நீங்க வயசு சின்ன வயசு தான், உங்களோட வயசுல நிச்சயமா இதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதுல வந்து நீங்க ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம்.
0: ரொம்ப தடுமாறும் டாக்டர், ரொம்ப தடுமாறும்.
1: புரியுது புரியுது நீங்க சொல்றது.
0: போகாத போகாத டாக்டர்ல வராது. அரவிந்த், அத்தனை அரவிந்த் போயிட்டு வந்துட்டேன்.
1: ஓகே ஓகே, சரி சரி சரி.
0: சென்னை அரவிந்த், மதுரை அரவிந்த், தேனி அரவிந்த், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கெங்க இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அவங்க ராஜீவ்காந்தி, எக்மோர், வேற எங்க போச்சனாலும் ரெடியா இருக்கலாம். நல்ல இடம் இருந்தா ஏதாவது சொல்லுங்க எனக்கு பாரு வரதுக்கு.
1: சரி சரி, ஓகே ஓகே
2: ஓகே, நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அண்ட் இப்போ டாக்டர், ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே கண்தானம் செய்ய முடியுமா?
1: உயிரோடு இருக்கும்போது கண்தானம் செய்ய முடியாது.
2: ஓகே, கண்தானம் செய்ய முடியாது இல்லையா?
1: முடியாது.
2: ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து கண்தானம் செய்ய விரும்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எங்கே போய் பதிவு பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர்லாம் எப்படி டாக்டர்?
1: அதாவது நேஷ்னல் போர்ட்டல் ஃபார் ஐ பிளைண்ட்னஸ் ஐ டொனேஷன் அசோசியேஷன் ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம ஆன்லைன்லேயே கூட பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனை இது பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்மளோட பேர், ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம அதிலேயே பதிவு பண்ணியும் வச்சுக்கலாம். அதாவது அவங்க சொல்கிறது வந்து, அவங்க அதை முடித்த உடனே அவங்க ஒரு கார்டு மாதிரி நம்மளுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த கார்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லி வச்சிடணும். அப்படி இல்லைனாலும், இப்போ நம்ம சென்னை கண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, எக்மூர் ஐ ஹாஸ்பிட்டல், அங்கேயும் வந்து ஃபார்ம்ஸ் இருக்குது. அவங்களும் நம்ம எழுதி கொடுத்தோம்னா அவங்களும் அதை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அது இல்லாமல் தனியார் மருத்துவமனைகள், சங்கர் நேத்ராலயா, அகர்வால்ஸ், அந்த மாதிரி அவங்களாமும் தனித்தனி ஐ பேங்க்ஸ் வச்சுருக்காங்க. லயன்ஸ் ஐ பேங்க் இருக்குது, அவங்களும் ரொம்ப நாளாக நம்ம சென்னையிலலாம் ரொம்ப பாப்புலராக இருக்கவங்க, அவங்கக்கிட்டேயும் நம்ம பிளச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ எங்களை மாதிரி தனியார் டாக்டர்ஸ் இருந்தாலும் நாங்களும் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கோம்.
2: ஓகே,
1: அந்த ஃபார்ம்ஸை வாங்கி அவங்க எழுதி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த கன்சர்ன்டு ஐ பேங்க்குக்கு நாங்கள் அனுப்பிச்சு அவங்க கிட்ட பதிவு பண்ணி வச்சிருவோம் நாங்கள்.
2: ஓகே, ஸோ இதுதான் ப்ரொசீஜர்.
1: ப்ரொசீஜர், ஆமாம்.
2: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் மின்கிலேருந்து ராஜா பேசுறேன்.
2: ராஜா, உங்க சந்தேகங்களை கேட்கலாம் நீங்க டாக்டர் கிட்ட.
3: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
3: இப்போ சின்ன பசங்க எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துக்கிட்டே கண்ணு ரொம்ப தெரியாம இருக்கு.
1: அதனால பல பாதிப்புகள் கண்ணுல வருது. அதனால அதை மட்டும் செய்யாதீங்க தயவு செஞ்சு. நிகழ்ச்சியில
2: தேசிய கண்தான வார அனுசரிப்பை முன்னிட்டு டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன், கண் மருத்துவர், அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம நேயர்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் யாராவது இன்னும் பல சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 0444-2986-0038, மறுபடியும் சொல்கிறேன், 0444-2986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் டாக்டர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம்.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி

ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: டேய் மச்சான், பட்டத்தை இன்னும் ஹைட்டா ஏத்துறா.
1: அண்ணா.
0: ஆ சொல்லுமா.
1: நீங்க இப்போ பட்டம் விடுறீங்கல்ல, அது எவ்வளவு உயரத்துல பறக்குது?
0: இன்னும் கொஞ்சம் விட்டா மேல பறக்குற ஃப்ளைட்டையே தொட்டுறோம்.
1: ஓ, நீங்க விடுற பட்டம் என்ன கலர்னா?
0: ப்ளூ கலர். ஏன், தூரத்துல பறக்குறதுனால உனக்கு தெரியலையா?
1: பக்கத்துல இருந்தாலும் எனக்கு தெரியாதுண்ணா, ஏன்னா எனக்கு பார்வை இல்லை.
0: ஐயோ சாரி சாரிமா.
1: அட, அது பரவாயில்லண்ணா. பட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு பார்வை வரப்போகுதுன்னு அம்மா சொன்னாங்க. ஐ டொனேஷன் பண்ணியிருந்த ஒருத்தவங்க

0: ஏன்னா எனக்கு பார்வை இல்லை.
1: ஐயோ சாரி சாரிமா.
0: அட அது பரவாயில்லண்ணா, பட் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு பார்வை வரப்போகுதுன்னு அம்மா சொன்னாங்க. ஐ டொனேஷன் பண்ணியிருந்த ஒருத்தவங்க மூலமா பின்ன நானும் உங்களை மாதிரி இங்கே வந்து பட்டை விட்டு ரசிப்பேனே.
1: சூப்பர்மா.
0: எனக்கு கிடைச்ச மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும், அவங்களும் என் கூட சேர்ந்து பட்டை விட்டு விளையாடுவாங்க.
1: இந்த உலகின் அழகை இன்னும் ரசிக்க முடியாமல் இருக்கும் கண்கள் எத்தனையோ.
0: மண்ணில் வீணாக மக்குவதற்கு கண்கள் ஒன்றும் உரம் அல்ல, விழியற்றவர்களுக்கு அது ஒரு வரம்.
1: கண்களை தானம் செய்வோம்,
0: மற்றொருவரின் உலகத்தை ஒளிரச் செய்வோம்.
1: என்றும் உங்கள் அக்கறையில்
0: ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 3:38 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில தேசிய கண்தான வார அனுசரிப்பை முன்னிட்டு கண் மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் நம்ம கூட இருக்கிறாங்க நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, ஹலோ, ஓகே, இணைப்புல இல்லை. அண்ட் இப்போ நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல டாக்டர் உங்ககிட்ட, அதாவது இப்போ கந்தானம் வந்து ஒருத்தர் உயிரோட இருக்கும்போதே கந்தானம் செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க பதிவு செய்யறது பத்தியும் பேசியிருந்தீங்க, அதுக்கு வயது வரம்பு எதுவும் இருக்குதா?
1: வயது வரம்புன்னு எதுவும் இல்லை, அதான் குழந்தைகள் கொடுக்க மாட்டாங்க, அடல்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். அதாவது 25 வயசுக்கு மேலே ஆனவங்க யாராக இருந்தாலுமே கண் தானம் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து கட்டாயமாக சின்ன வயசாக இருந்தால் கூட அந்த கண்களை அவங்க பெற்றோர்கள் சொன்னாங்கன்னா நிச்சயமாக எடுத்து நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அதை மாதிரி வயசானவங்களும் அவங்கவுங்களோட விருப்பப்படி அதை செய்யலாம்.
0: இப்போ முன்னாடி ஒரு நேயர் கேட்டிருந்தாரு, இப்போ கண் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க தானம் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. பார்வை குறைபாடு உள்ளவங்களால பண்ண முடியுங்களா?
1: நிச்சயமாக பண்ண முடியும். அதாவது குளோக்கோமா, கண் நீர் அழுத்த நோயின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு காலர் சொல்லியிருந்தாங்க, டயபெட்டிஸு, பிபி இருக்கிறதுனால நரம்பு வீணாகி கண் தெரியல அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தான். அதனால் இப்போ இந்த கருவிழியை எடுத்து மற்றவங்களுக்கு வைக்கிறதுனால அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு அது வைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்குமே தவிர, இருந்தவங்களுக்கு வந்து கண் பார்வை தெரியலனாலும் இதை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது.
0: ஓகே ஓகே. நேயர்களும் உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442986008. திரும்ப சொல்கிறேன், 0442986008 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ கண் சம்மந்தமான சில சந்தேகங்களை நம்ம டாக்டர் கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது கண்ணுன்னு எடுத்துக்கலாம் டாக்டர். நம்ம கண் வந்து நல்லா சிறப்பாக தெரிகிறதுக்கு, தெளிவாக தெரிகிறதுக்கு என்னென்ன உணவு முறைகள்லாம் நம்ம மேற்கொள்ளலாம்?
1: கண்களில் இருக்க நரம்பு நல்லா இருக்கணும், அதே மாதிரி கருவிழியும் நல்லா இருக்கணும். அதுக்கு நடுவில் வந்து லென்ஸ் இருக்கு, சில திரவங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே நல்லா இருந்தால் தான் கண் பார்வை நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு பேலன்ஸ்டு டயட், அதாவது எல்லாமே காய்கறி, கீரை, பழங்கள், பால், முட்டை, மீன் எல்லாம் நார்மலாக சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற வைட்டமின் ஏ தான் நம்ம கண்களுக்கு முக்கியமாக பலத்தை கொடுக்கறது. இதெல்லாம் நம்ம நல்லா சாப்பிடும்போது கண் நரம்புகளும் நல்லா இருக்கும், கண் பார்வையும் நல்லா இருக்கும், கருவிழியும் நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே இந்த காய்கறிகள்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அவ்வளோவா விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. அதை வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து சொல்லி கொஞ்சம் இதோட இது என்னென்ன கண் பார்வைக்கு இது எவ்வளோ தூரத்துக்கு நல்லதுன்றதை சொல்லி குழந்தைகளுக்கும் பெற்றோர்களும் அறிவூட்டணும். அதே மாதிரி பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் சொல்லி அவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் எந்த பொருளில் இருக்குது முக்கியமாக கேட்டிங்கன்னாக்கா, கேரட்டு, பப்பாயா, பப்பாளி பழம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது அப்புறம் இந்த பச்சை காய்கறிகள் எல்லாமே, இந்த சாலட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு வெள்ளரிக்காய் சாலடு இல்லை இது நம்ம கேப்சிகம், குடமிளகா, கலர் குடமிளகாலாம் இப்போ வந்திருக்கு, மஞ்சள் குடமிளகா, சிகப்பு குடமிளகாலாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து வைட்டமின் ஏ நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா வைட்டமின் ஏ சத்து வந்து நம்ம சமையல் பண்ணால்

0: அந்த குக்கிங்கில் வந்து அது போயிடும். அதனால் பச்சை காய்கறிகள் சாப்பிடும் பொழுது தான் அந்த சத்து வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு குழந்தைகளோட உடம்புக்கு போகும். பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க உடம்புல ஃபுல்லாக சேர்றது வந்து பச்சை காய்கறிகள் சாப்பிடும்போது தான். அதனால் நம்ம வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றதோட எல்லாருமே தினம் பச்சை காய்கறிகள் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் அது ஒரு பழக்கமாக படுத்திக்கணும். இப்போ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு முட்டை மீன் அதெல்லாம் வந்து வைட்டமின் ஏ ரொம்ப நல்லா நிறையவே இருக்குது. அதனால வந்து வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இதையும் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நம்ம பழகிக்கணும். குழந்தைகள் வந்து தினம் ஒரு முட்டை சாப்பிட்டாலும் தாராளமாக அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன குவான்டிட்டி, முட்டைங்கிறது வந்து ஒரு சின்ன குவான்டிட்டி தான், அதில் இருக்கிற விட்டமின்ஸ் ஏ வந்து எவ்வளோ காய்கறிகள் சாப்பிட்டா, நிறைய காய்கறிகள் சாப்பிட்டா தான் அதில் இருக்கிற விட்டமின் ஏ கிடைக்கும். அதனால வந்து தினம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு முட்டை கொடுக்கறது வந்து ரொம்ப அவசியம்.
1: ஓகே, இப்போ லேக் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க, போதிய தூக்கம் இன்மை வந்து கண்களை எவ்வளோ பாதிக்குது?
0: அதாவது லேக் ஆஃப் ஸ்லீப்னால டைரெக்டாக கண் ரொம்ப ஒன்றும் பாதிச்சிடாது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு டயர்ட்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, கண்களில் ஒரு சோர்வு, அதுக்கப்புறம் வந்து கண்ணில் வந்து எரியுது, அப்புறம் கண்லேருந்து தண்ணி வருது, இப்போ இதெல்லாம் வந்து இதோட சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி. அதாவது நம்ம கடவுள் நம்ம உடம்பை கொடுத்துருக்காரு, மூளையை கொடுத்துருக்காரு, மற்ற உறுப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. இதே கண்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரெஸ்ட் வேணுமோ அதே அளவு மூளைக்கும் நம்மளுக்கு ரெஸ்ட் வேணும். அதாவது பெரியவங்க ஒரு அடல்ட் லைஃப்ல இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் நம்ம தூங்கணும்னு சொல்லிட்டு நம்ம உடம்பை படைக்கும் போதே கடவுள் அப்படி தான் படைச்சிருக்காரு. ஸோ அந்த ரெஸ்ட் நம்ம கொடுக்காம இருந்தோம்னா கண்களுக்கும் அதே பாதிப்பு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து நிறைய மொபைலு, செல்ஃபோன், லேப்டாப்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்களை வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து அதை கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து கண்களுக்கு பாதிப்பு அதிகம்தான் ஆகுது. அந்த நேரத்தில் கண்களில் இருக்க நீர் சக்தியும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடுது.
1: ஓகே,
0: அதனால அந்த கண்களில் இருக்க நீர் சக்தியும் குறைஞ்சி ட்ரைனஸ் ஆஃப் த ஐஸ்ன்னு சொல்லி வந்துடுது. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணோட சோர்வை கொடுக்கும். அதனால நம்ம தூக்கம் நிச்சயமாக இன்றியமையாதது எல்லாருக்குமே. ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எல்லாருமே ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் இருக்கணும். அது இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த நம்ம சாஃப்ட்வேரில் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய நைட் டியூட்டி, டே டியூட்டின்னு வருது. அப்புறம் அந்த மாதிரி தூக்கமின்மை இருக்கும்போது நிச்சயமாக கண்கள் வந்து பாதிக்கத்தான் செய்யும்.
1: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ ஹலோ
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர்?
2: ரிடில்ஸ் பாரி.
1: ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ரிடில்ஸ்.
1: ஓகே, டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேட்கலாங்க.
2: மேடம்
0: சொல்லுங்க ஐயா.
2: எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து ரெட்டினா ப்ராப்ளம்.
0: சரி,
2: அவருக்கு வந்து படிப்படியா பார்வை குறைஞ்சு போச்சு.
0: சரி,
2: இப்ப அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்றாங்க.
0: ஓகே,
2: அதுக்கு என்னதான் தீர்வு மேடம்?
0: இல்லை, இப்போதான் நீங்கள் படிப்படியாக குறைஞ்சி போச்சுன்னா அது முக்கால்வாசி நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக தான் இருக்கும். அது வந்து நரம்பில் என்ன கோளாறுன்னு பார்த்து அது பண்ண முடியுமான்னு நிறைய பேர் நீங்கள் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் அதை வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தால் நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
2: இப்போ அதுக்கு ஏதாவது லேட்டஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் இருக்கா மேடம்?
0: அதான் இப்போ நான் முன்னாடி 2-3 காலர்கிட்ட கூட நான் சொன்னேன், லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் அது என்ன ப்ராப்ளம்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் கண்களுக்குள்ளே பொருத்தக்கூடிய ரெட்டினாவில் பொருத்தக்கூடிய சில இதெல்லாம் கூட வந்திருக்கு, கேட்ஜெட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. ஆனால் எதுவுமே இப்போ வந்து மனிதர்களுக்கு கொடுக்க முடியுன்ற அளவில் இன்னும் வரல. அந்த சின்ன சின்ன எலி, அந்த கினிபிக்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரிசர்ச் லெவலில் இன்னும் இருக்குது. ஆனால் மனித உடம்பில் அதை பொருத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் ரிசர்ச் இன்னும் மேலும் வரல. ஆனால் கூடிய சீக்கிரம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. நிறைய நாட்டில், ஜெர்மனியில், அமெரிக்காலெலாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க, நிச்சயமாக வரும்.
2: சரி, இவங்க வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி செக்கப்புக்கு போகணும் மேடம்?
0: இப்போ ருட்டீனாக நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொண்டு போய் காமிச்சிட சொல்லுங்கள். ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது புதிய ட்ரீட்மெண்ட் வந்திருந்ததுனாலும் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தானே கண்டுபிடி அவங்களும் சொல்ல முடியும் இல்லையா? இவங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த புதிய ட்ரீட்மெண்ட்டு கூட அந்த டாக்டர்ஸ் கூட இவங்களுக்கு சொல்ல முடியாது. அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ போய் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நிச்சயமாக கொண்டு போய் காமிக்க சொல்லுங்கள்.
2: ஓ, இப்போ நார்மலாகவே வந்து ஒரு 6 மாதத்துக்கு நாமளாக ஒரு யதார்த்தமாக போய் பண்ணிக்கிட்டு வரலாம்லாம்.
0: தாராளமாக
2: பண்ணுறது நல்லது தானே?
0: நல்லது, நிச்சயமாக நல்லது.

0: நன்றி மேடம்.
1: நன்றி.
2: நன்றிங்க. நன்றி. அண்ட் டாக்டர், இப்போ கண் அறுவை சிகிச்சை, சாரி, கண் தானம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கண்கள்ல இருந்து எந்த பகுதி பார்வையில் இருந்தவங்களுக்கு வைக்கப்படுது?
1: கருவிழி மட்டும்தான்.
2: கருவிழி மட்டும்தான்.
1: மட்டும்தான். மற்ற போர்ஷன் வந்து நமக்கு உபயோகம் கிடையாது.
2: ஓகே. ஸோ இப்போ அந்த கார்னியா மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன அது, யார் யாருக்கெல்லாம் செய்யப்படுது?
1: இப்போ நம்ம கண் இறந்தப்புறம் நம்ம கண்களை எடுக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து நம்ம உடனடியாக அங்கே கூட இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணணும்னாக்கா, அந்த கண்களோட அந்த ஈரப்பதத்தை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு நம்ம நார்மல் பஞ்சு இருக்குது இல்லைங்களா, காட்டனு, அதை எடுத்து நல்லா கொஞ்சம் சில்லுன்னு வாட்டரில் நனைச்சி அந்த ரெண்டு கண்கள் மேலேயும் போட்டு கண்கள் எமையை மூடிட்டு கண்கள் மேலே போட்டு வச்சிடணும்.
2: ஓகே.
1: அப்போ தான் அது வந்து அந்த காஞ்சி போகாமல் இருக்கும் அந்த கருவிழி. ஏன்னா அந்த ஈரப்பசியோடு நம்ம எடுத்தோம்னா தான் அது நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கண் தானம் வங்கிக்கு ஃபோன் பண்ணலாம், அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இது யாருக்கு பொருத்தப்படுவோம்னாக்கா, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இந்த கருவிழியை. குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே கூட சில சமயத்தில் வந்து அந்த கருவிழியே உண்டாகாமல் இருந்திருக்கலாம். ரெண்டாவது வந்து ஏதோ அடிபட்டிருக்கலாம், குழந்தைங்களுக்கு அடிபட்டு அந்த பார்வை இழந்திருக்கலாம், கருவிழி மாத்திரம் அடிபட்டிருக்கலாம், உள்ளுக்குள்ள நரம்பெல்லாம் நல்லாயிருக்கும், இவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். மூணாவது வந்து இந்த கெமிக்கல் இன்ஜுரிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, இந்த கெமிக்கலில் வேலை செய்கிறவங்க கெமிக்கல் தெரிச்சிருக்கோம் கண்ணில், இந்த ஆசிட்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஆசிட் கண்ணில் தெரிச்சிருக்கலாம், அதனால் கண் பார்வை அவங்களுக்கு போயிருக்கலாம். இன்னும் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த தீபாவளியின் போது இந்த பட்டாசு, பட்டாசு வெடிச்சு கண் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் முக்காவாசி பேருக்கு கருவிழியில் தான் அஃபெக்ட் ஆயிருக்கும்.
2: ஓகே.
1: இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நிச்சயமா இந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கு இவங்கெல்லாம் வந்து பெஸ்ட் கேண்டிடேட்னு சொல்லலாம். அது இல்லாமல் சில குறைபாடுகள், அதாவது கெரட்டோகோனஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, கார்னியல் டிஸ்ட்ரோஃபின் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்மையும் தாண்டி நம்ம உடம்புல நடக்கிற சில மாறுதல்கள் அந்த கருவிழியில். அந்த மாதிரியும் இருக்கும்பொழுதும் நம்ம இந்த ஒரு பேருக்கு அவங்க இந்த கருவிழி சூட் ஆகும்னா தாராளமாக அவங்களுக்கும் வைக்கலாம்.
2: ஓகே.
1: அதனால் பல விதங்களில் இந்த கருவிழி நம்மளுக்கு வந்து உபயோகமாக இருக்குது.
2: ஓகே. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மயூர்ஜி இம்தியாஸ் அகமத்.
2: ஓகே, நீங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்களா.
3: பண்ணிட்டேன் சார்.
2: இப்போ நீங்க டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க.
3: மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கம்.
3: எனக்கு 73 வயசு ஆகுது மேடம்.
1: சரி.
3: போன வாரம் திடீர்னு பார்வை டபுள் டபுளா தெரிஞ்சது எனக்கு.
1: சரி.
3: அது எதனால அப்படி ஆச்சு தெரியல மேடம். கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாள்ல சரியா போச்சு, ஏன் அப்படி அது மாதிரி ஆச்சு தெரியல.
1: சுகர் இருக்குங்களா?
3: இல்லையா, சுகர் இல்ல, பிபி இருக்கு.
1: பிபி இருக்கு. ஆ சரி, ஓகே. நீங்க சுகரும் செக் பண்ணிக்கணும். பிபி அதிகமானாலும் அந்த மாதிரி டபுள் டபுளா தெரிய ஆரம்பிக்கும். 73 வயசு ஆச்சுன்றதுனால சுகரையும் நீங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும்.
3: சரி மேடம்.
1: இப்ப தன்னா சரியா போயிடுச்சுன்னு விட்டுறாதீங்க, பக்கத்துல இருக்க கண் மருத்துவரை போய் பாத்துருங்க. இந்த பிபி அதிகமாக இருந்ததுனாலும் அந்த கண் நரம்புகள் கொஞ்சம் இதுவாக ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி எதுவும் இல்லையன்றத மருத்துவரை போய் பார்த்து அதை நீங்க நிர்ணயிச்சு பாத்துக்கணும். இல்ல இல்ல, கண் பிரஷர் வேற, பிபி வேற. அவங்களையும் போய் ஒரு தடவை பாத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் கரெக்டா இருக்கா, அவங்க ரத்தத்துலன்றத பாத்துக்கணும், சுகர் பிபி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். இது கண்ணு நரம்பு ஏதாவது அஃபெக்ட் ஆயிருந்தா அது கண் மருத்துவர் உங்களுக்கு வைத்தியம் கொடுப்பாங்க.
2: கண்களை வந்து குளிர்ந்த நீரால அடிக்கடி கழுவுவது நல்லதா, இல்ல அதுவே கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா டாக்டர்?
1: ஆமாம், குளிர்ந்த நீரால் நம்ம கழுவணுன்ற ஒரு இது கிடையவே கிடையாது, ப்ராக்டிஸே கிடையாது. ஏன்னா நம்ம கண்களில் வேண்டிய அளவுக்கு கண்ணீர் கொடுக்கறதுக்கு நம்ம லாக்ரிமல் கிளாண்டுன்னு இருக்குது, அது நீர் சுரப்பிகள், அதுவே நம்மளுக்கு வந்து கண்களை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் எல்லாரோட பழக்கமும் என்னன்னாக்கா, முகம் கழுவும்போது அப்படியே தண்ணியை வாரி வாரி போட்டு கண்களை நம்ம கூலாக ஆக்குவோம் அப்படின்னு நினச்சின்னு பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து தவறு. ஏன்னாக்கா நம்ம கண்கள்லேருந்து வர கண்

0: இருக்கு இல்லைங்களா,
1: ஆமாம்,
0: அதில் வந்து தண்ணி இருக்கு, எண்ணெய் இருக்கு, உப்பு சத்தும் இருக்கு. இதெல்லாமே ஒரு விகிதத்தில் நம்மளுக்கு அந்த கண்ணீரில் இருக்கு. 30% இது, 40% இது, அப்படி அந்த ஒரு விகிதத்தில் கடவுள் படைப்பிலே அந்த மாதிரி இருக்கு. நம்ம கண்களில் தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விகிதத்தையே நம்ம மாத்திடுறோம்.
1: ஓகே,
0: மாத்துறதுனால கண்களில் வந்து நிறைய பேர் நீங்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, காத்தலன்னா கண் பிசு பிசுன்னு ஒட்டுது,
1: ஆமாம்,
0: கொஞ்ச நேரம் அப்படி பார்த்த உடனே எனக்கு கண் எரிய ஆரம்பிச்சிடுது இப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த விகிதம் மாறுபட்டு போச்சுனாலும் இந்த பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம ஏதோ ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு தூசி இருக்கிற இடத்துல நம்ம இருக்கோம், இல்லை சில பேர் வந்து இந்த வேலை செய்வாங்க, கட்டு வேலையெல்லாம் செய்வாங்க, அவங்க சிமெண்ட் மண் அந்த இடத்துலலாம் இருப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் கண்ணில் படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு ஐ ட்ராப்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ராத்திரி படுக்க போகும்போது ஒரு 3-4 ட்ராப்ஸ் போட்டு அதை கண்ணை சுத்தம் பண்ணலாமே தவிர இந்த தண்ணியை வாரி வாரி போட்டு பண்ணுறதுன்றது வந்து நல்ல பழக்கமே கிடையாது.
1: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார், பட்டாபுரம்லேருந்து ராதாகிருஷ்ணன்.
1: ராதாகிருஷ்ணன், உங்கள் சந்தேகங்களை கேளுங்க டாக்டர் கிட்ட.
2: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம்
2: மேடம், கண்ணில் புறம் இருக்கு மேடம், ஆப்ரேஷன் பண்ணால் நாங்கள் சிங்கிள் பர்சன் எப்படி மேடம் பண்ணுறது?
0: நீங்கள் தனியாக இருக்கிறது எப்படி பண்ணிக்கிறதுன்னு கேட்குறீங்களா?
2: ஆமாம் மேடம், யாரும் இல்லை மேடம் எனக்கு.
0: ஓகே, அதாவது ஆப்ரேஷன் பண்ணுற அன்னைக்கு மாத்திரம் யாரையாவது ஒருத்தரை தெரிஞ்சவங்களோ யாரையோ ஒருத்தர் நீங்கள் கூட்டின்னு போகணும், ஏன்னா தனியாக போனால் யாரும் பண்ண மாட்டாங்க.
1: பொதுமக்கள் வந்து அவசரமா தொடர்பு கொள்ள வேண்டிய அமைப்புகள் இல்ல உதவி மையங்கள் இருக்கா?
0: இருக்கு, நிச்சயமா இருக்கு. அதாவது நேஷனல் ஐ பேங்க் ஹெல்ப் லைன்னு ஒன்று இருக்கு, அது வந்து நம்பர் வந்து 1919. இதில் வந்து நம்ம உடனடியாக காண்டாக்ட் பண்ணோம்னாக்கா அவங்க வந்து இது வந்து சென்டருக்கு போகும், அங்கேருந்து வந்து இந்த எந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்குன்றதை பார்த்து அவங்க வந்து உடனடியாக அந்த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் காண்டாக்ட் பண்ணுங்க இந்த நம்பரைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து நல்லாவே இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமல் இப்போ நம்ம சென்னைக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நம்ம கவர்மெண்ட் ஆஃப்தால்மிக் ஹாஸ்பிட்டல் இருக்குது, லயன்ஸ் பேங்க் இருக்குது, இந்த கண் வங்கிகள் எல்லாமும் நம்மளுக்கு உடனடியாக வந்து கண் தானம் எடுத்துக்கொள்றதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். நிறைவா கண்தானம் செய்வோம், ஒருவரின் இருளை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்களுக்கு நீங்க கண்தானத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: தானத்தில் சிறந்தது கண்தானம், அதனால எல்லாருமே வந்து நம்ம கண்களை தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளெட்ஜ் எடுத்துக்கணும். நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னாலே பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்தியாவில் கண்தானம் கண் பார்வை கிடைக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். அதனால் எல்லாருமே கண்தானம் செய்யணுன்றத மனசில் ஃபஸ்ட்டு ஒரு குறிக்கோளாக வச்சுக்கோங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள், கண்தானத்தை பற்றி நிறைய சொன்னீங்க, சுவாரஸ்யமான தகவல்கள். நேயர்களும் சேர்ந்து நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி, நன்றி.
1: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து சொக்கத்தங்கம் படத்துலேருந்து ஒரு பாடல் வருது, கேட்டு அணிஞ்சிருங்க. FM Rainbow 101.4 உடன்

0: ஏய் கும்மாள கொண்டாட்டம் கும்மாள கொண்டாட்டம் கும்மாள கொண்டாட்டம் கும்மாள கொண்டாட்டம். நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதையடுத்து அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு குத்தலாலிங்கம் நேரில் ஆய்வு செய்துள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும்

என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டானியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

இனிய மாலை வணக்கம். நேரம் 4:03 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா, நான் ஒரு தமிழ் வார்த்தை உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அந்த தமிழ் வார்த்தையில இறுதி எழுத்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த இறுதி எழுத்தை நீங்க கண்டுபிடிச்சு அதுல தொடங்குற மாதிரி ஒரு 3 வார்த்தைகள் நீங்க சொல்ல போறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சிரிப்பு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, புதுமை, புன்னகை, அந்த புலன் விசாரணை, அந்த மாதிரி வந்து ஒரு 3 வார்த்தையை நீங்க சொல்ல போறீங்க. நான் சொல்ற வார்த்தையில இறுதி எழுத்து எடுத்துக்கணும், அதுல இருந்து நீங்க அதுல தொடங்குற மாதிரி நீங்க வந்து ஒரு 3 வார்த்தையை வந்து நீங்க சொல்ல போறீங்க. சப்போஸ் அது இறுதியில மெய்யெழுத்தா முடிஞ்சா அதுல வார்த்தைகளே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ மெய்யெழுத்துல முடிஞ்சா இப்போ வணக்கம்னு சொல்றோம்னா இம்முல முடியுதுன்னா மாமா மீமி அதுல ஏதோ ஒன்று நீங்க சொல்லிக்கலாம், பட் கரெக்டா சொல்லணும் ஓகேவா. ஸோ கால் பண்ணுங்க 0442986008 இந்த நம்பருக்கு. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில வேலாயுதம் படத்துல இருந்து ஒரு பாடல் வருது, சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது, அந்த பாட்டு தான் வந்து நீங்க கேட்க போறீங்க. விஜய் ஆண்டனி மற்றும் வீரா சங்கர் இணைந்து பாடிய பாடல், சிவசண்முகம் வரிகளில் விஜய் ஆண்டனி இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: நேரம் 4:11 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க லோகேஷோட. நிகழ்ச்சியில முதல் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: ஓகே, வணக்கம் மந்திரமூர்த்தி, நான் நலம்தான். நீங்க கேம் விளையாட ரெடியா?
1: நான் ரெடியா இருக்கிறேன்.
0: ஓகே, நான் ஒரு வார்த்தை சொல்வேன் சரிங்களா? சோ அதோட இறுதி எழுத்து எடுத்துக்கிட்டு அதுல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு 3 வார்த்தைகள் நீங்க சொல்லணும் சரியா?
1: உங்களுக்கான
0: வார்த்தை நல்வரவு.
1: வல்லவன், வரவேற்பு, வடிநிலம்.
0: ஓகே, அடுத்த வார்த்தை மகிழ்ச்சி.
1: சிரிப்பு, சிந்தனை, சிக்கல்.
0: ஓகே, அடுத்த வார்த்தை சரி.
1: ரிதம்,
0: ராரா ரீரி எதுல வேணா சொல்லலாம்.
1: ரம்பம், ரதம்.
0: சூப்பர், அழகா விளையாடுங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகேவா?
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாங்களா?
2: சொல்லுங்களேன்.
0: ஓகே, இல்லை
2: இல்லை, லயம், அப்புறமா லட்டு, அப்புறமா லட்சுமி.
0: ஓகே, தம்பி.
2: தம்பி, பிரியாணி, அப்புறமா பிச்சை, அப்புறமா வந்து பித்து.
0: ஓகே, அழகா சொன்னீங்க. கிழக்கு,
2: கிழக்கு, குடகு, குவளை, கும்பாபிஷேகம்.
0: ஓகே, அருமை, சூப்பரா விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகேவா?
2: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
0: நன்றிங்க, நன்றிங்க. நீங்க நல்லா விளையாடுனீங்க, நன்றி.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: சார், சென்னை நும்பல்ல இருந்து ஹேமா சார்.
0: ஹேமா, ரெடியா விளையாட?
3: சொல்லுங்க சார்.
0: நெருப்பு,
3: புத்தகம், புன்னகை, புரட்சி,
0: பூமி,
3: மங்களம், மலை.
0: ஓகே, மனம்,
3: இமிலே வருது, மரம், மனம், மக்கள்.
0: இன்னொன்னு சொல்லுங்க,
3: ஏன்னா
0: மனம் நான் சொல்லிட்டேன், வேற ஒண்ணு. அழகு, அழகு, மறுபடியும் இல்ல, எத்தனை வாட்டி வந்தாலும் நீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி. அண்ட் இதுதாங்க கேம். இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், சோ அதோட இறுதி எழுத்து எடுத்துக்கிட்டு அதுல தொடங்குற மாதிரி ஒரு வார்த்தை நீங்க சொல்ல போறீங்க. சோ நீங்களும் கேம் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 0444-986-0038 இந்த நம்பருக்கு. இப்ப நிகழ்ச்சியில வேல் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வருது. அது என்ன பாடல் அப்படின்னா, கோவக்காரக்கிளியே என்ன கொத்தி விட்டு போகாதே, அந்த பாடல் தான் கேட்க போறீங்க. திப்பு சுஜாதா பாடின பாடல், நாமுத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

கண் தானம் அனைத்து வயதினரும் செய்யலாம். கண்ணாடி அணிந்தவர்கள், நீரிழிவு அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் கண் தானம் செய்ய தகுதியானவர்களே. உயிரிழந்த 6 மணி நேரத்திற்குள் கண் தானம் செய்யப்பட வேண்டும். கண் தானத்தின் போது விழித்திரை மட்டுமே எடுக்கப்படும். முகத்தின் தோற்றம் எந்த வகையிலும் மாறாது. கண்ணை மூட வேண்டிய நேரம் வந்தாலும் மற்றொருவரின் உலகத்தில் வெளிச்சத்தை திறந்து வைப்போம். நம் பார்வை முடிந்தாலும் இன்னொருவரின் பார்வை தொடங்கட்டும். கண் தானம் செய்வோம்.

0: நேரம் 4:20 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. என் கூட நிறைய பேர் கேம் விளையாட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேம் இதுதான் திரும்பவும் சொல்லிடுறேன். நான் ஒரு வார்த்தையை சொல்வேன், அந்த வார்த்தையோட இறுதி எழுத்து எடுத்துக்கோங்க. அந்த இறுதி எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு 3 வார்த்தைகள் நீங்க சொல்லணும். உதாரணத்துக்கு வந்து மெய் எழுத்துல முடிச்சுனா நான் என்ன பண்ண அப்படிலாம் யோசிக்க வேணாம். ஸோ நீங்க மெய் எழுத்துனா இப்ப இம்மல முடியுது அப்படின்னா மாமா மீ மீ மை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து நார்மலாவே மெய் எழுத்து இல்லாம நார்மலா முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நன்றி அப்படின்னா நீங்க அதுலயும் வந்து ராரா டிவி அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஓகேவா? சோ கவலைப்படாதீங்க, ஜாலியா விளையாடலாம் நிகழ்ச்சியில. அடுத்த நேர் வணக்கம் கலா, ரெடியா நீங்க? சரி ஓகே. வண்டி வண்டின்னா சக்கரம்லாம் கிடையாது, அப்படி கிடையாது கேம். இப்ப நான் வண்டின்னு சொல்லியிருக்கேனா, ஸோ நீங்க என்ன பண்ணணும், அந்த வார்த்தையோட இறுதி எழுத்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதுல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு 3 எழுத்து, நீங்க 3 வார்த்தையை நீங்க சொல்ல போறீங்க. சரி ஓகே, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன்.
0: பிரமிளா ரெடியா நீங்க?
1: ரெடி.
0: ஓகே, வண்டி.

0: இலை இசை.
1: இலை இசையா?
0: டி இ சவுண்ட் வருது இல்ல?
1: ஆஹா, இது பொங்கு. 1D என்ன எழுத்துல முடியுது சொல்லுங்க. அப்ப நீங்க டாடா டிடி அப்படி சொல்லுங்க.
0: அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நல் வரகுன்னு இருக்குல்ல?
1: ஆமா,
0: வந்து நீங்க உரிமை எல்லாம் சொன்னாங்க.
1: ஆஹா, வாழ தான் சொன்னாங்க, வா வா வீல சொன்னாங்க.
0: அது மாதிரிதான்.
1: ஆமா, நீங்களும் சொல்லுங்க. டாடா டிடி டுடுடி அதுல சொல்லுங்க.
0: ஐயோ, வேற சொல்லு கொடுங்க. இதுல இப்ப ரொம்ப வராதே. டால்டான் வருது.
1: தமிழ் வார்த்தை இருக்கு இருக்கு இருக்கு, உண்மையிலே இருக்கு. கொஞ்சம் யோசிங்கல்ல வரும். ஓகே, பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஓகே,
0: நான் நிறைய வேற சொல்ல சொல்லுங்க சார்.
1: சரி, வேற சொல்ல முயற்சி பண்ணலாம். ஆ, ஓகே ஓகே. பயம்
0: இம்மா வருது.
1: ஆ சொல்லுங்க.
0: மண், மனம், மதுரை.
1: ஆ சூப்பர். யார் அடுத்த வார்த்தை?
0: ரா வருதா?
1: ஆமா.
0: ராட்டினம், ராசி, ராகம், ராட்சசன்.
1: சூப்பர். அழுகை,
0: கை, கையெழுத்து, கை காட்டி, கை வரிசை.
1: அழகு, சூப்பரா விளையாடுங்க, சூப்பரா விளையாடுங்க, வாழ்த்துக்கள்.
0: அது வார்த்தைகள் இருக்கு, ஆனா டால தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கு.
1: இருக்கே இருக்கே, சொல்லவா. டிஷும்,
0: அதெல்லாம் இங்கிலீஷ் வேர்டுல போயிடுது இல்ல?
1: படம் பேர்ல அது சொல்லலாம் நீங்க.
0: அதுதான் தூய தமிழ்ல வந்து
1: டும் டும் டும் உங்களுக்கான முதல் வார்த்தை புதுசு.
2: புதுசா? புதுசு, புதுமை.
1: அந்த புதுசுல இருக்க கடைசி எழுத்து எடுத்துக்கோங்க, அதுல ஆரம்பிக்கிற மாதிரி மூணு வார்த்தை. ஆமா.
2: சுவாமி, சுதேசி. நேம் சொல்லமா?
1: சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க முயற்சி பண்ணத சொல்லுங்க.
2: சுப்பிரமணி.
1: அழகு அழகு, நேம் சொல்லலாம், தாராளமா சொல்லலாம், சூப்பரா சொன்னீங்க. அடுத்த வார்த்தை சொல்லலாமா உங்களுக்கு?
2: சுந்தர்.
1: ஓகே, முடிஞ்சு, மூணு சொன்னா போதும், நிறைய சொல்லிட்டீங்க நீங்க.
2: சரி சார்,
1: அடுத்த வார்த்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. மருந்து.
2: மருந்து.
1: துணை.
2: துணைவியார். துக்கம். துளசி.
1: அருமை அருமை. கடைசி வார்த்தை சொல்றேன் உங்களுக்கு. பசி.
2: பசியா? சீதான சொல்லணும். சிவன். சிந்து. சிற்பி. சிகரம்.
1: ஓகே, அருமை, சூப்பரா விளையாடுங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகேவா?
2: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நீங்களும் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 0442986008 இந்த நம்பருக்கு. அதாவது ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கு நான் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அதுல கடைசி இறுதி எழுத்து எடுத்துக்கிட்டு அதுல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மூணு வார்த்தை நீங்க டப்பு டப்பு டப்புன்னு நீங்க சொல்ல போறீங்க. இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக வசீகரா திரைப்படத்துல இருந்து ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அந்த படத்தை கேட்க போறீங்க. சங்கர் மகாதேவன் குரல்ல, பா விஜய் வரிகள்ல, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4 உடன்.

0: வார்த்தை நீங்க சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில. நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யாருங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? பகவதி.
1: பகவதி பகவதியில வந்து தீ பத்தி பேசணுமா?
0: ஆமா, தீல முடியுது. தீல ஆரம்பிக்கிற மாதிரி மூணு வார்த்தை, தாத்தா தீ தீ தூ எது வேணா சொல்ல.
1: தீபம் சொல்லமா?
0: சொல்லலாம், சொல்ல சொல்லுங்க.
1: தீபம், தினம், அப்புறம் வந்து அப்புறம் மூணு வார்த்தையே.
0: இன்னும் ஒண்ணு ஒண்ணு முயற்சி பண்ணுங்க, வந்துடும். தாத்தா தீ தீ தே எது வேணா
1: சொல்லலாம். தீபம்
0: அது விட்டுருங்க, ரெண்டு சொல்லிட்டீங்க, இன்னும் ஒண்ணு
1: ஒண்ணு தீ தீ சொல்லாமா? தீ தீ.
0: ஓகே ஓகே, வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையா விளாடுங்க, வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி சார், நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல், எஸ் வேல்முருகன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
0: அம்மா.
2: மான். மகுடம். மனசு.
0: போதும், மூணு வார்த்தை சொல்லிட்டீங்க. அடுத்து அப்பா.
2: பாதம். பால். பணையாரம்.
0: ஓகே, தங்கை.
2: கை.
0: கை
2: கடிகாரம். கையெழுத்து.
0: ஆஹா, என்னப்பா என்ன பால் போட்டாலும் சிக்ஸ் அடிச்சுட்டே இருக்கிறீங்களே.
2: நன்றி ஐயா,
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராஜலட்சுமி வெஷ்மாம்பலம் சார்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
0: முடிவு.
3: விடியல்.
0: விலாசம்.
3: வித்தியாசம்.
0: ஆஹா, அருமை அருமை. எங்கே
3: என்ன சொல்றீங்க?
0: எங்கே எங்கே, இதான் வார்த்தை.
3: கேள்வி. கேள்வி. கேட்டை.
0: ஓகே, பெரிது.
3: துன்பம். துயில். துக்கம்.
0: ஓகே, அருமையா நீங்க அருமையா விளையாடுங்க, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ஓகே,
3: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, இணைப்புல இல்ல. சோ இதாங்க கேமே, நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அதோட இறுதி எழுத்தை எடுத்துக்கிட்டு அதுல ஆரம்பிக்கிற மாதிரி மூணு மூணு வார்த்தையை நீங்க சொல்ல போறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: ஓகே, ரெடியா நீங்க விளையாடலாமா? நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஓகேவா? சோ அதுல நீங்க இறுதி எழுத்து எடுத்துக்கணும், அந்த இறுதி எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி மூணு வார்த்தை நீங்க சொல்லணும்.
4: கடைசி எழுத்துல நானா சொல்லணும்? டக்குல.
0: கடைசி எழுத்து நீங்க எடுத்துப்பீங்களா? இப்ப இரவு அப்படின்னு இருக்குன்னா ஊ இருக்கா கடைசி எழுத்து. சோ நீங்க வா வா வி வி ஊ அதுல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மூணு வார்த்தை நீங்க சொல்ல போறீங்க, சரியா?
4: சரி சார், சரி சார, சொல்லுங்க.
0: ஓகே, சிங்கம்.
4: சிங்கம். இம்மா. மரம். மஞ்சள். மகுடம்.
0: ஓகே, வரலாறு.
4: வரலாறு. இருள். ராராரி இல்லையா?
0: ஆமா ஆமா ஆமா.
4: ராகம். ரம்பம். ராகம். ராட்டினம்.
0: அழகு அழகு. சோ இறுதியா ஒண்ணு குடுக்கட்டுமா?
4: ஒன்னே ஒன்னு கொடுங்க சார்.
0: ஓகே, சாமி.
4: சாமி. நீல. என்ன சார் நீல சொல்லுமா?
0: ஆமா.
4: மிட்டாய். இது மின்னல். அப்புறம் அப்புறம் மீசை.
0: அருமை அருமை. சோ சூப்பரா விளையாடுங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே,
4: நன்றி சார, நன்றி.
0: ஓகே, நீங்க யாரும் கேம் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 0442986008 இந்த நம்பருக்கு. அடுத்ததா வல்லவன் படத்துல இருந்து காதல் வந்துருச்சு, அந்த படம் தான் நீங்க கேட்க போறீங்க. கேட்டு இணைந்திருங்க FM Rainbow 101.4 உடன்.

0: 94.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் ஒரு மூணு வார்த்தை சொல்லுவேன். ஸோ அதுல ஒரு இறுதி எழுத்தை வந்து, சாரி, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுல இறுதி எழுத்தை எடுத்துட்டு அதுல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மூணு வார்த்தை வந்து நீங்க சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பேசுறேன்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாங்களா? ஓகே, நல்லது. முயற்சி பண்ணி சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்த வார்த்தை தோரணை. தோரணை, தோரணை. அடுத்த வார்த்தை
1: தோரணை. நன்றி. நல்லது,
0: நல்லது. சூப்பர். நான் எப்படி ஆரம்பிச்சேனோ அப்படியே முடிச்சிங்க. நல்லதுன்னு ஆரம்பிச்சேன், நல்லதுன்ற வார்த்தையோட முடிச்சிங்க. நல்லது. ஓகே, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: ரெடி, சொல்லுங்க, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேங்க. உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாங்களா?
2: சொல்லுங்க சார்.
0: குத்து.
2: குத்து. துவரம்பருப்பு. துளசி. துக்கம்.
0: ஓகே. சிங்காரம்.
2: சிங்காரம். இம். மா. மன்றம். மாவிலை. மாங்காய். அப்புறம் மாப்பிள்ளை.
0: ஓகே. விலங்கு.
2: விலங்கு. கூ. குரங்கு. கும்பம். கோலை.
0: ஓகே. இனிப்பு.
2: இனிப்பு. பூ. புன்சிரிப்பு. புத்துணர்ச்சி. புன்னகை.
0: ஓகே, நான் பார்த்தலாம் இன்னைக்கு. சாப்பாடு.
2: சாப்பாடு. டம்ளர். டமாரம். டப்பா.
0: ஓகே. ஊசி.
2: சி. சிகரம். சீப்பு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே கண்ணன், உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? அங்காடி தெரு. அற்புதமா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகேவா?
1: நன்றி,
0: நன்றி. நிகழ்ச்சியில இன்னைக்கு நேயர்கள் பாத்தீங்கன்னா, நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக விளையாடினாங்க. ஸோ அவங்களே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, நான் இதோட கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் நம்ம அடுத்து ஒரு நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட வந்து நான் பேசுறேன். அண்ட் இன்னைக்கு இந்த நாளை வந்து நீங்க சிறப்பா வந்து கொண்டாடி இருப்பீங்க. இனி வர ஒவ்வொரு நாளையும் எப்பவும் போலயே ரொம்ப சிறப்பா கொண்டாடுங்க. அடுத்ததா தாஸ் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வருது, வா வா வா இல்ல வரா கட்டிப்போ அப்படின்ற பாடல் தான் நீங்க கேட்க போறீங்க. சோ இந்த பாடல சங்கர் மகாதேவன் பாடியிருக்கிறாரு, மகாலட்சுமி ஐயர் பாடியிருக்கிறாங்க, பாவி ஜெய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்க FM Rainbow 101.4 உடன்.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனை புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃப் வாரிய தலைவர் திரு நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இளைஞர்கள் பங்கேற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் தர்மபுரி அணியை வீழ்த்தி வத்தலகுண்டு அணி கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. படுத்து கிடந்தால் பகலும் இருட்டுதான், எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்கு தான் என்ற தன்னம்பிக்கை வரிகளோட 5:02 3 நிமிடங்களை தாண்டி சென்றிருக்கிற இந்த நொடியில உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, ரெயின்போ மேடை நிகழ்ச்சி அப்படின்னாலே பலவிதமான திறமைகளை அரங்கேற்றக்கூடிய மேடை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம நாள்தோறும் பலவிதமான தலைப்புகள் குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். அது நான் இப்போ உங்களை சின்ன வயசுக்கே கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சில பேர் நம்மக்கிட்ட சொன்னால் ரொம்ப நகைப்பாக இருக்கும். கொஞ்சம் நேரம் சிரிச்சிட்டா கூட அவங்க சொல்லிட்டு போன வார்த்தைகளுக்குள்ளே நாம் வாழ ஆரம்பிச்சிடும். எஸ், வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் நாம் பண்ண குறும்பு கொஞ்சமாக நெஞ்சமாக சின்ன குறும்புன்னு ஆரம்பிக்கும் போது பெரியவங்ககிட்ட சொன்னால் அப்பா அப்பா அப்பா உன்னை எப்படி வளர்த்தனே தெரியல அப்படின்னு பெரியவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. சின்ன வயசில் நாம் ரொம்ப அடம்பிடிச்சு சாதித்த விஷயங்கள், ஆஹா மாஸ் வெற்றி நான் பெற்றங்க அந்த விஷயத்தில் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை தான் பகிர்ந்துக்க போகிறீங்க. உங்களுடைய இளமை காலத்தில், இன்னும் சொல்லப்போனால் சின்ன வயதில், குட்டீஸாக இருக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம், அடம்பிடித்து சாதித்த விஷயம் என்ன அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. பகிர்ந்துக்க வேண்டிய எண்கள் 2986-00-38 என்ற எண்ணுக்கும், 2952-00-554 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். நேயர்களே, உங்களோடு பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு பாடல் சண்டக்கோழி திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்திருங்கள்.

0: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நான் உங்கள் மணி. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் சின்ன வயதில் அடம் பிடித்து சாதித்த விஷயங்கள் குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பேச போகிறோம். முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறார் அப்படின்றத கேட்கலாம். வணக்கம், யார், எங்கேருந்து? நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2986008 என்ற எண்ணுக்கும், 2952055454 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், சொல்லுங்க.
1: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மணி?
0: நல்லா இருக்கிற சந்திரசேகர், சொல்லுங்க. மகிழ்ச்சி.
1: ஐயா, என்ன இருக்கா தலைப்பு சொல்லுங்க ஐயா.
0: அதாவது என்னன்னா, சின்ன வயசுல அடம் பிடிச்சு சாதித்த விஷயம் என்னது?
1: அடம் பிடித்து சாதித்த விஷயம் அப்படின்னா, எனக்கு இந்த ஊஃபர் சிஸ்டம்ல ஹோம் தியேட்டர்ல பாட்டு கேட்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையா. வீட்டுல நான் ரொம்ப ரொம்ப அடம் பிடிச்சேன். கடைசியில வீட்டுல வாங்கி தரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, வாங்கியே கொடுக்கல. சரி, நாமளே சின்ன வயசுல சம்பாதிச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அந்த சம்பாத்தியம் அப்படிங்கறத பண்ணி எனக்கு அந்த ஊஃபர் சிஸ்டம் அப்படிங்கறத வாங்கினேன். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா, நிறைவா, மகிழ்ச்சியா இருந்ததுயா.
0: ரொம்ப சிறப்பா, வாழ்த்துக்கள் சந்திரசேகர்.
1: அதுல பாட்டு கேட்கும் பொழுது மனசுக்கு ஒரு அவ்வளவு பேரானந்தம், அந்த ஒரு சந்தோஷம்.
0: நீங்க சொல்லும் போது எனக்கு கூட ஒரு செய்தி ஞாபகத்து வருது. நான் சின்ன வயசா இருக்கும்போது ரேடியோ பெட்டி இருக்கும்ல, பெருசா எங்க வீட்டுல வந்து ஒரு பழைய கடையில இருந்து அந்த வேஸ்ட் பொருள்கள் எல்லாம் போடுவோம்ல, அந்த கடையில இருந்து எங்க அப்பா வந்து ஒரு ரேடியோ பெட்டி வாங்கிட்டு வந்து அதை சரி பண்ணி அதை வந்து தினமும் ஒரு நம்மளோட இன்னொரு தகவல் தருவாங்க இல்லையா, தென்கட்சி சாமிநாதன் ஐயா, அந்த கரெக்டா காலையில வச்சிருவாங்க, சரியான நேரத்துல வச்சுட்டு அது வந்து அன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடம் கிளம்புற வரைக்கும் அந்த ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். என்னன்னா, தினமும் காலையில அதை ஆன் பண்றது யாரு அப்படின்றது ஒரு போட்டி நடக்கும் வீட்டுல. ஆனா அது வந்து ஒரு பெரிய, அதாவது எப்படின்னா, ஒரு பெரிய பொருட்கள்லாம் நம்ம வைரம் வைடூரி எல்லாம் வச்சு பாதுகாப்பா ஒரு போட்டியில வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ரேடியோ பெட்டி வச்சிருந்த காலம் அது. அதை வந்து தொடவே முடியாது நாம எல்லாம். அதான் சொல்றேன், அத வந்து தொடறதுக்கு சின்ன பசங்களுக்கு அனுமதியே கிடையாது. எங்க அப்பா தான் தொடுவாரு. இப்பவாது அப்பா ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்களா, வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அம்மா அவனுடைய அனுமதியோட டே டே ஏதாவது ரிப்பேர் ரிப்பேர் பண்ணிட போற, வந்தாருன்னா தொலைச்சிருவாரு அப்படின்வாங்க. அப்படி அம்மா கிட்ட அடம் பிடிச்சு அப்பா இல்லாதப்ப சாதித்த விஷயம்னா ரேடியோ ஆன் பண்ணதுதான்.
1: சூப்பர், பரவாயில்ல.

0: ரொம்ப நீங்க அது சொல்லும் போது அந்த ரேடியோ சிஸ்டத்தை சொல்லும் போது எனக்கு அது நினைவு வந்தது. ரொம்ப மகிழ்ச்சி சந்திரசேகர்,
1: நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: மாலை, இனிய மாலை வணக்கம். மணி சார், பொன்னேரி
0: கலியில் நல்லா
2: இருக்கிறேன். நிறைய படங்கள் எல்லாம் வரும், அதன் பிடிப்ப இந்த படத்தை கூட்டு போங்க எங்க அப்பா சின்ன
0: வயசுல.
2: ஆமா, மயிலா இந்த சினிமா பார்த்து என்ன சொல்றது, அது நிறைய கூட்டு போயிருக்க. பாஷா படம், கேப்டன் பிரபாகரம் படம் வந்தது, அந்த படம் அதெல்லாம் எங்க அப்பா கிட்ட அடம்பிடிப்பா. அது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம மனசுல நினைக்கா இன்னைக்கு அவரோட நினைவு
0: சொல்லுங்க.
3: சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு வாட்ச்னா ரொம்ப உசுறு எனக்கு. அப்போ ஒரு 55 ரூபாய்க்கு ஒரு எலக்ட்ரானிக் வாட்ச் வரும் பாருங்க. அந்த மணி தெரியும், அதுலயே வந்துரும், மணி வந்துகிட்டே இருக்கும். அது 55 ரூபாய், அது கொஞ்சம் விலை காஸ்ட்லியா இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா அம்மா வாங்கி தரவே மாட்டாங்க, எப்படியாவது வாங்கி தாங்களே அப்படின்னு கெஞ்சுவேன். டாக்டர் வீடு எங்க தெருவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒய்ஃபு வந்து அவங்க பழைய வாட்சை எனக்கு கொடுத்தாங்க, நீ கட்டிக்கோப்பா, வாட்சி வாட்சிதான் உனக்கு ரொம்ப பிரியப்படுற, ஏன்னா ஓட்ட வாட்சி ஒண்ணு கட்டிக்கிட்டே திரியுவேன். அத பாத்துட்டு அவங்க, ஐயோ பாவம், ஓட்ட வாட்சி கட்டாத, நான் பழைய வாட்சி வச்சிருக்கேன், அது போடும், அதை கட்டி கொஞ்சம் ரெடி என் கையில கட்டி விட்டாங்கப்பா. அதே மாதிரி உண்டியல் வாங்குறதுக்கும் ஆசைப்படுவேன், அந்த மண் உண்டியல் அதை வாங்கி தாங்கம்மான்னு அம்மாட்டையும் அப்பாட்டையும் அடம்பிடிப்பேன். ஏன்னா காசு வச்சு சேமிக்கிறதுக்கு பெட்டிகள்லாம் இருக்காது, வீட்டுல பாதுகாப்பா எதுவும் பத்திரமா இருக்கும். அண்ணன் எடுக்க மாட்டான், அக்கா எல்லாம் எடுக்க மாட்டாங்க, பத்திரமா உள்ள வச்சுக்கலான்னு மண் உண்டியல், பெரிய மண் உண்டியல கெஞ்சி கெஞ்சி கேட்டு, அப்புறம் அவங்க வாங்கியே தரல. அப்புறம் எங்க அப்பா கொடுத்த காசுகளை சேமிச்சு வச்சு உண்டியல வாங்கி அதுல சேமிக்க ஆரம்பிச்சது. இன்னைக்குமே சேமிப்பு பழக்கத்தை தொடரு. இன்னைக்கும் எங்க வீட்டுல ஆளுக்கு ஒரு மண் உண்டியல் இருக்கு. சில காசுகளை எங்க வீட்டுக்காரவங்க போட்டு போட்டு வைப்பாங்க, நான் அதை கோவில் உலகத்துக்கு போகும்போது எடுத்துட்டு போற பழக்கம் இன்னைக்கும்
0: 50 வருஷமாவே தொடர்ந்துகிட்டு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கு பழைய நினைவுகளை அப்படியே மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் 5:21 ஆயிட்டு இருக்கு. நாம கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. தொடர்ந்து நேர்களோடு பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: கமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க சார். நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க மேடம்.
3: எனக்கு வந்து அப்ப சின்ன வயசுல பாட்டிட்ட கொலுசு கேட்டு ரொம்ப அடம் பண்ணினேன். பாட்டி இதோ இன்னைக்கு போலாம் கிடைக்கும், நாளைக்கு போலாம் கிடைக்கும் சொல்லிட்டே இருந்தாங்க. அடம் பண்ணிட்டே இருந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாமலே இருந்தேன். அப்புறம் பாட்டிக்கு மனசு இறங்கி அடுத்த நாள் கூட்டிட்டு போய் கொலுசு வாங்கி கொடுத்தாங்க சார். நாமக்கல்ல நாமக்கல் கடையில கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க சார்.
2: சின்ன வயசுல நம்ம அதிகபட்சமா நாம செய்யற ஒரு வித்து இல்ல சாப்பிடாம இருக்குது இல்ல?
3: ஆமாங்க சார், அப்படி ஸ்ட்ரைக் பண்ணனே. பாட்டி எவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்கோமோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவேன்.
2: அதாவது இப்ப வந்து பாட்டியோ அப்பாவையோ அம்மாவையோ நம்ம நினைச்ச விஷயத்த சாதிக்கணும்னா நாம வச்சிருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நாம சாப்பிடாம இருக்கிறது.
3: அப்பா அம்மா கிட்ட ஏமாத்த முடியாது, அடி கிடைக்கும். அதனால பாட்டி அடிக்க
2: மாட்டேன். அம்மா ரெண்டு செவிலியா போட்டு சாப்பிடுறியா இல்லையா?
3: சாப்பிட்டே எல்லாம் ஆகணும்னு சொல்லி வயல திணிச்சு விட்டுருப்பாங்க. பாட்டினா மனசு இறங்கி பார்த்தாங்க, நீங்க வாங்கி சாப்பிடுவேன்னு சொல்லி ரகலை பண்ணி வாங்கி அந்த

0: புகைப்பு வருதுங்க சார். நீங்க கேட்டவுடனே, நீங்க ரேடியோ இது சொன்னோடனே எனக்கு அந்த பாட்டி வீட்டுல ரேடியோவும் இருக்கும். அதையும் அப்படிதான் தாத்தா தொடவே விட மாட்டாரு, மேல வச்சிருப்பாங்க. நாங்க சித்தி நாங்கெல்லாம் தாத்தா இல்லாதப்பதான் ஏறி போய் அதெல்லாம் தொட்டு பாட்டு கேட்க முடியும். அப்பெல்லாம் அந்த சாயந்தரத்துல எல்லாம் பாட்டு அவ்வளவு அருமையா இருக்கும் கேட்டு. தாத்தா உழவர் உலகம் அந்த நியூஸ் இது மட்டும்தான் கேட்பாங்க. கேட்கும் போது யாரும் பேசக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நான் அப்ப பாட்டு கேட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை கேட்டு வளர்ந்துட்டு வர்றேங்க சார். அதுக்கெல்லாம் நீங்க சொன்னது ஞாபகம் வந்ததுங்க சார். சூப்பர் டாபிக்,
1: ரொம்ப சிறப்பு, நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: தேங்க்யூ சார்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வானொலி பத்தி அப்ப வந்து அவங்க நல்லா பார்த்தா நல்லா கலர் கலரா டிரெஸ் தைச்சு வச்சிருப்பாங்க. அத பத்தி மேல பார்த்தா எனக்கு எட்டாவது நாங்க கொடாப்பு மாதிரி வச்சிருப்போம். அந்த கொடாப்பு மேல வச்சிருவாரு எனக்கு அப்ப எட்டா. நான் சின்ன பையன் எட்டாது, எட்டி வெளியே தேடி கீழே தள்ளி விட்டு உங்க மச்சாட்ட நீ அடி வாங்க போறாரு, நீ அடி வாங்க போற, நானும் அடி வாங்க போறேன் அப்படிங்க அக்கா. இல்ல நான் போட்டு அவங்க எப்படின்னா ஒரு கீழே சட்டியை வச்சு அது மேல ஏ தின்னு எடுத்து அந்த செய்தி அதிமுக செய்தி எதப்படியா ஓடுவனுங்க. அந்த அனுபவம் உண்டுங்க. அப்புறம் இருக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய அளவு அப்புறம் நானே நல்லா அப்புறம் நானே வாங்கி நானே
1: வச்சுக்கிட்டேனுங்க.
2: அப்புறம் அது வரணும் ஏன் நான் செய்தி கேட்போது ரொம்ப இனிமையா இருக்கு. நமக்கு படிப்பு இல்லையா, புக்கு பேப்பரும் பார்க்க முடியாது. அந்த செய்தி கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு அந்த நேரத்துல. நன்றி நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம். நேர்களே சிறப்பா போயிட்டு இருக்கிற நிகழ்ச்சினா அடுத்த நேயர். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: அன்பான அன்பருக்கு நீ மாலை வணக்கம் சார். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க
1: சொல்லுங்க. ஆண்டனி எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்
3: சார். நான் அடம் பிடிச்சு இந்த பண்ண ஒரு விஷயம்னா சார், அடுத்தது அது 4ஆம் வகுப்பு படிக்கல ஸ்விம்மிங் நீச்சல் பழகிட்டேன் சார். அப்ப வந்து எங்க அப்பா வந்து அம்மா ரொம்ப போகக்கூடாதுன்னு ரொம்ப ஆர்கியூமெண்ட். அப்பா வந்து அடி அடி நடிப்பாரு. அப்படி எவனே அடம் பிடிச்சு நீ அங்க பெண்ணுக்கெல்லாம் போய் அடி நீச்சல் அடிக்க கூடாது, போக கூடாது, ஆத்துல போய் குளிப்பாங்க. அப்பெல்லாம் ஜஸ்ட் ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்படி நான் என்ன அவங்க காதலையே வாங்கல, அப்படியே நான் உங்களை ஆர்கியூமெண்ட் பண்ணி அந்த சாதிச்சது நீச்சல் தான் சார். நான் 5ஆம் வகுப்பு படிக்கலயே நான் பழகிட்டேன் சார் நீச்சல். அடம் பிடிச்சு அடி வாங்கி எங்க அப்பாட்ட அடி வாங்கி சாதிச்ச ஒரு விஷயம் கண்டிப்பா. இனிமேல் கிணத்துக்கு போவையா போவாடியா போவாடா அப்படின்னு சொல்லிட்டு அடியே அடிப்பாரு குச்சிலேயே. எங்க அம்மாவும் வந்து கிணத்து பக்கம் வந்து கத்துவாங்க. அப்படியே ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கல அந்த அப்படி ஒரு சாதித்த விஷயம் வந்து அடம் பிடிச்சு சாதித்த விஷயம்னா அந்த நீச்சல் பழகுதான் சார். நீங்க அதை கைத்துல வைத்த போது அந்த மலர் நினைவுகள் தான் சார் ஞாபகம் வந்தது. நன்றி சார், தேங்க்யூ.
1: ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பு. நேர்களே, தொடர்ந்து நமக்காக வர இருக்கிற பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: மகிழ்ச்சியா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பேசுறாங்கன்றதை கேட்டலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: இங்க மாலை வணக்கம் மணி சார், நான் சிங்கச்சோழன் சென்னை ஆர்கேனை கலந்து பேசுறேன் சார்.
1: வணக்கம் சிங்கச்சோழன், சொல்லுங்க
2: சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கின பொருள் தானே கேக்குறீங்க?
1: ஆமா, அடம் பிடித்து சாதித்த விஷயம்.
2: அடம் பிடிச்சி சாதிச்ச விஷயம்னா, இப்ப நான் உங்க வானொலி உங்க நிகழ்ச்சி கேட்டிருக்கேன், தூள் ஒண்ணு துள்ளூர்கள்ல அடம் பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் சாப்பிடாம இருந்து என்ன வாங்கி தரடா சொல்லி விட்டு போய் மவுண்ட் ரோட்ல வாங்கி கொடுத்து அந்த டீ நொண்ணி. அப்ப வந்து ஒரு நம்ம நேம் எல்லாம் ஒட்டினா ஒரு பாப்புல ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுவோம் பாத்தீங்களா, அங்கேயே என்னுடைய நேம் அந்த ஸ்டிக்கர் நேம் அடிச்சு ஸ்டிக்கர்ல ஒட்டி அந்த டேப் ரிகார்டர்ல ஒட்டி இப்போ என் கடையில அது ஒழிச்சிட்டு தான் இருக்கு. உங்க வாய்ஸால தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அது மாதிரி நிறைய அடம் பிடிச்சி சாதிச்சுங்க சின்ன வயசுல. ஏன்னா சின்ன வயசுல அடம் பிடிச்சா தான் வாங்கி தருவாங்க, இப்போ அப்படி கிடையாதுல்ல.
1: இப்ப 2 போட்டு கவுளு போய் வேலையை
2: பாடுறான்.
1: சரி, நீங்க இது மாதிரி உங்க பிள்ளைக்கு அடம் பிடிச்சா வாங்கி தர்றது உண்டா?
2: இல்ல சார், இப்பெல்லாம் அவங்களே ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கிக்கிறாங்க சார். பைசா போட்டா
1: கேட்பாங்க சார். டப்புன் முடிச்சிட்டீங்களா?
2: நன்றி நன்றி,
1: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். வணக்கம், யார் இங்கிறது?
3: வணக்கம்.
1: வணக்கம்,
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
1: சொல்லுங்க மாலினி தேவி மேடம்.
3: எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் தண்ணி எடுக்கிற குடம், பிச்சை குடம் அழகா இருக்கும். இப்ப அந்த சைஸ்ல இருக்கு, ஆனா அந்த மாடல இல்ல. அத அப்ப அம்மா கேட்டுட்டே இருப்பேன், சம்பளம் இருக்கா சம்பளம் வரட்டும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி போல சொல்லும்போது கேட்டேன், என் வாங்கிக்கல குடுக்கல. எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பிட மாட்டேன், என்ன ரொம்ப பிடிக்க வீட்டுல ரொம்ப செல்லுவானா, எது அடம் பிடிச்சாலும் டக்குனு வாங்கி அடம் பிடிக்காமலே கிடைச்சுக்கிடும். அந்த ஒரு பொருள் கடைசியில

0: எங்க அத்தைட்ட காசு கொடுத்து எங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க அந்த குடத்தை. வெளியே போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன், படுத்துக்கவே நல்லா தூங்குவேன், வந்துட்டு எந்திரிக்கவே மாட்டேன். நான் எங்க அம்மா ஐயோ கடைசரிக திருவிழாவே ரொம்ப செல்லா எதுனால உடனே
1: கொடுத்ததுனால நான் வந்து வாழ்க்கையில இதெல்லாம் இழந்துட்டேன். அதாவது இப்ப சொல்லாங்களே செல்லம் கொடுத்தா பசங்க கெட்டு போயிடுன்றாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்களா?
0: அப்படி எதுவுமே கிடையாது, எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால அந்த நேரத்துல அந்த ஒரு அது நம்மளுக்கே உள்ள குணம் அதுக்கு அது மாதிரி நான் எதுவுமே எனக்கு இதை நினைச்சதும் இல்ல, அப்படி இல்லவும் இல்ல. அம்மா அம்மாவே பாராட்டியிருக்காங்க, என் பிள்ளை இப்படி அடம்பிடிச்சு இப்படி இருந்தோம் நல்லா அந்த ஒரு செயலை செய்யறதும் வைக்கிறது எல்லாம் அப்படி எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. இங்க இருந்து போக நல்லா இருக்கா வாழ்றதும் சரி, அந்த வீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போறதும் சரி அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால நான் எந்த அந்த அதெல்லாம் இப்பவும் இல்ல. அதாவது என் பிள்ளைங்க அடம்பிடிச்சதே கிடையாது, என்னுடைய பையங்க ரெண்டு பேரும் அடம்பிடிச்சதே கிடையாது ஒரு நாள். அதனால எனக்கு தெரியல, என்னமோ தெரியல.
1: சரி சரி சரி, சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி நன்றி.
1: ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்க முடிய நிகழ்ச்சினா அடுத்ததான் ஐயா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வணக்கம். ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம்.
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன், சொல்லுங்க முருகன்.
1: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிற முருகன், சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
0: அதாவது சின்ன வயதுல அடம் பிடித்து நாம சாதித்த விஷயங்கள்.
1: சார், அடம் பிடித்து நாம சாதிச்ச விஷயம் பாத்தீங்களா, நான் வந்து என்னன்னா நாளைக்கு வாங்குவோம் மறுநாள் வாங்குவோம் எனக்கு இன்னைக்கு நாளைக்கே வேணும் அடம் பிடிச்சு அப்படி வாங்கிட்டு சார் அதுங்க. சைக்கிள் தான் அதை ஓட்டிட்டு போகும் போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குது அப்படிங்கறது. அது இருந்தா கேட்டோம்டா இந்த மாதிரி இதை வாங்கினா தான் சார் எங்களுக்கு வந்து ரிலாக்ஸாவே இருக்கும். சைக்கிள் தான் நான் சொல்லுவேன் சார் வாங்கினது.
0: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யாருங்கிறது?
2: ஹலோ.
0: வணக்கம்
2: சார். இனிய மாலை வணக்கம். கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார்.
0: சொல்லுங்க செல்வகுமார்.
2: சார், சிறு வயசுல எனக்கு ரேடியோனா ரொம்ப அலாதி பிரியம் சார். அதுல வந்து ஸ்கூல் படி பள்ளி பருவத்திலே வந்து ஒரு பாக்கெட் ரேடியோ வாங்கி கொடுக்க சொல்லி வீட்டுல ரொம்ப
0: அடம்பிடிச்சேன்.
2: அவங்க வந்து படிப்பு கெட்ட போதுன்றதுனால யோசனை பண்ணாங்க. நான் படிப்பேன், ஆனா எதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி அப்ப கூட கேட்கல. நான் ஒரு ரெண்டு நாள் பள்ளிக்கூடம் போல சார், அடம்பிடிச்சு பண்ணேன், அடிய வாங்கினேன் சார். வாங்கிட்டு அப்புறம் வாங்கி கொடுத்தாங்க சார் வீட்டுல.
0: ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில அந்நியன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசில் நாம் அடம்பிடித்து சாதித்த விஷயங்கள் குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். வணக்கம், யார் எங்கிறது? வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: செங்கோட்டம் வட்ட கோயம்பேடு குமார் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க குமார்.
1: சின்ன வயசுல பாத்தீங்களா, 10-12 வயசுல பாத்தீங்கன்னா பன்ன மரம் மரங்கள்லாம் நிறைய ஏறும் சார். மரம் சார், மரம், பன்ன மரங்கள்,
0: பனை மரம்.
1: ஆமா, பன்ன மரம், அதாவது வந்து லுங்கல்ல இருக்கு பாத்தீங்களா.
0: ஆமா
1: ஆமா, அந்த மரத்துல ஏறுவோம் சார். ஆனா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்ன அடிப்பாங்க பாருங்க, அப்படி அடிப்பாங்க. ஆனா வந்து சின்ன வயசுல அந்த மரத்தை ஏறி ஏறி நான் நிறைய இது பண்ணிருக்கேன் சார்.
0: மரம் ஏறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ஆமா.

0: ஆமா சார், பண்ண மரம் நல்லா ரொம்ப பிடிக்கும் சார். பண்ண மரம் தான் சார் மெயின். ஆமா பண்ண மரம். வாய்ப்பு ரொம்ப நன்றி சார்.
1: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள், தேங்க்யூ. வணக்கம், யாரங்கிறது?
2: வானவில் மேடை.
1: வணக்கம்.
2: வானவில் மேடை நிகழ்ச்சி அலங்கரித்து கொண்டிருக்கும் அந்த சோதரருக்கு பணிவான மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மனதை பாலப்படைந்து சேரங்கசாமி.
1: சொல்லுங்க ரங்கசாமி,
2: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
2: நலமே மலர வாழ்த்துக்கள் ஐயா. சிறு வயதில் படம் பிடித்து வெற்றி பெற்ற தருணம்
1: அப்படின்னு
2: கேக்குறீங்க. நம்ம இயந்திர விற்பனை தானேங்க கொஞ்சம் இதா இருப்பாங்க சரிங்களா? கூட்டி பொம்மைகள் வைப்பீங்களா? பொம்மைகள் வைப்பீங்க இல்லையா? திருவிழாக்கள் இந்த பொம்மை வைப்பீங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் சொல்லு, சிங்கம் சொன்னா தையல் இயந்திரம், அதுல பாக்கும்போது எனக்கு அதுதான் ஈடுபாடுங்க. எனக்கு வணிகம் பண்றதுக்கு சிறப்பானதுக்கு அந்த தையல் இருந்தாங்க. அதை பிரிச்சு பிரிச்சு பாக்கும்போது எனக்கு ஒரு தையல் கலைஞரா இருக்கிறேன். தையல் வந்து பழுது நீக்கும் மனிதனாங்க இல்ல இருங்க சொல்ல தெரியும். கொஞ்சம் ஆர்வம் மிகுதியா பேசிக்கணும்னு ஐயா. ஐயா கேக்குதுங்களா?
1: மகிழ்ச்சி, சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஆர்வம் மிகுதியா பேசிக்கிறேங்க. அந்த பழுது நீக்கும் ஒரு கலைஞனாக இருக்கிறேன் மற்றும் இயந்திர விற்பனையும் இருக்கிறேன். ஆர்வம் கொடுத்து என் தந்தை தாய் மற்றும் அனைத்து உறவுகளும் நட்புகள் தானுங்க பயன்படுத்தும் ஐயா.
1: மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப சிறப்பு, சிறப்பா போயிட்டு இருக்க முடியும். அடுத்தாள் வணக்கம், யாரு இங்க?
0: ஹலோ வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க.
0: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டே நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
0: நான் சினிமாக்கு தான் இடம் பிடிச்சி போயிருக்கேன். அதாவது சிவாஜி வந்து திருச்சிரம் படம் போடுறாங்க, எல்லாரையும் தெருவில் எல்லாம் போனாங்க, நான் போக முடியாது, எனக்கு எல்லாமே கூப்பிடுறாங்க, நான் போக முடியலன்னா எவ்வளவு இடம் பிடிச்சா துத்துலடா துத்துலடான்றாங்க. எங்க அக்கா சொல்லிச்சு, நேர போனேன் பஜார்ல, பஜார்ல போய் எங்க அப்பா இருக்க கடை போய் எங்க அப்பா தேடி போய் கிடைக்கல. அப்புறம் சொல்லிட்டு ஒரு ஒரு கடையில போய் எங்க அப்பா கிட்ட வாங்கிக்கோங்க சொல்லிட்டு போன பாருங்க. அப்ப நான் போய் அனுப்போ, நீ போய் காசு வாங்கிட்டு போயிருக்க, எங்க அப்பா வந்து சண்டை போட்டாரு.
1: வணக்கம் கலா, சொல்லுங்க.
3: அப்புறம் சரி இங்க அப்பா கூட்டு போயிட்டு கார் குட்டியை வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வருவாரு. திரும்ப மறுபடியும் கூப்பிட்டு வருவாரு. அம்மா அடியே திருப்பாங்க, எனக்கு அம்மா பிடிக்காது. இப்போட அப்பதான் புரியும் சார், ரொம்ப ஜாலியா இருக்கும் சின்ன வயசுல, ரொம்ப சூப்பரா இருக்கும் சின்ன வயசுலாம். இப்ப எங்க சார் அதெல்லாம் வருது? இப்போ அன்னைக்கு வரைய மாட்டேங்குது.
1: சரி சரி சரி சரி, சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் கலா. ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருக்க முடியும் நிகழ்ச்சியில. அடுத்ததான் நேயர்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. வணக்கம், யாரு இங்கிருந்து?
4: வணக்கம் சார், நெருக்கு மாமலம் ராமகிருஷ்ணன்.
1: சொல்லுங்க ராமகிருஷ்ணன்.
4: சார் அடம் முடிச்சு வாங்கினது டிவி தான் சார்.
1: டிவியா?
4: வயசுல பக்கத்து வீட்டுல போய் டிவி பாத்துருந்தேன். ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு வந்தேன் வீட்டுக்கு. இப்ப எங்க அப்பா அவங்க ஓனரோட வந்தாரு. வந்துட்டு என்ன அவங்க பையன் இன்னத்துக்கு வராங்க போயிட்டு வரான் அப்படின்னு
1: கேட்டாரு.
4: அப்ப எங்க அப்பா சொன்னாரு டிவி பாத்துட்டு வரான் பக்கத்து வீட்டுல. ஏன் உங்க வீட்டுல டிவி இல்லையான்னு கேட்டாங்க. உடனே டிவி வாங்கி கொடுத்துருவாரு ஓனரு. அது ரொம்ப மறக்க முடியாத சம்பவம் சார். நீங்க சொன்னீங்கல்ல அது இடம் முடிச்சு வாங்கினதான் சார்.
1: அடடா, நல்லா வாங்கிருக்கீங்களே, சிறப்பு உங்களுக்கு.
4: தேங்க்யூ சார்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வணக்கம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. நிறைவா ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம் நினைக்கிறேன். வணக்கம், யார் இங்கிருந்து?
5: அன்பு நம் நண்பருக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்ங்க.
5: அடையாளம் மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி தேசம் சார். தலைப்பு சூப்பரா இருக்குது, பாடல்லாம் நல்லா இருக்குது.
1: அருமை
5: சார், எனக்கு சின்ன வயசுல ஒரு 20 வயசு இருக்கு சார். எங்க அப்பா அடம்புடிச்சு ரேடியோ ஒரு கை ரேடியோ ஒன்று வாங்கி கொடுங்க ரொம்ப அட முடியல, அவரு அடி கூட அடிச்சாரு சார். அடிச்சுட்டு அப்புறம் ஒரு சின்ன ரேடியோ ஒண்ணு கை ரேடியா சார், பாக்கெட்ல எல்லாம் வச்சு போலாம். அந்த ரேடியோ வாங்கி கொடுத்தாரு சார், எப்பம் ரேடியா. அப்ப விபத்து பாத்தி நிகழ்ச்சி சூப்பரா இருக்கும் கேக்குறதுக்கு. நாடுகள்லாம் வைப்பாங்க, நைட்ல நாடுகள்லாம் வைப்பாங்க, நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறது நல்லா இருக்கும் சார். சார் வாய்ப்பு கொடுத்தது நன்றி சார்.
1: ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சியா பாருங்க. ஒவ்வொரு நேயர்களும் ஒவ்வொரு விதமான தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை, அதுவும் சின்ன வயசுல நாம அடம்பிடித்த அந்த விஷயங்களை கேட்கறது, அல்லது நாம திரும்ப அதை திரும்பி பார்க்கறது அப்படின்றது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. பல நேர்கள் அவங்களுடைய சிறு வயது

காலத்துக்கு பயணப்பட்ட அந்த உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்தி தந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு விதமான செயல்கள் நாம் நம்மளுடைய இளமை காலங்களில் ச்சே இந்த மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே வந்துருச்சுங்க, ஆனால் அந்த காலத்தை மட்டும் நம்ம மீண்டு கொண்டு வரவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது. சின்ன வயசில் சைக்கிள் கேட்கறதுக்கு அடம் பிடிச்சது, வாடகை சைக்கிள் வாங்கி ஓட்டினது, கார்ட்டூன் பார்க்குறதுக்காக டிவிக்காக சண்டை போட்டது, அடடாடா ஒவ்வொன்றும் அடம் பிடிச்ச அந்த அடம்பிடிச்சு ஜெயிச்ச அந்த சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் நேயர்கள் நிறைய சொன்னாங்க, மகிழ்ச்சியாக நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நேயர்களே, மீண்டும் 7 மணிக்கு உங்களை ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். யுபிஐ பணப்பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பணப்பரிவர்த்தனை புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தெருவிலிருந்து விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃபு சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃபு வாரிய தலைவர் திரு நவாஸ் கனி தெரிவித்துள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இளைஞர்கள் பங்கேற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் தருமபுரி அணியை வீழ்த்தி வத்தலகுண்டு அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். இது ரெயின்போ சாட் பாக்ஸ். நேர்கள் விருப்ப பாடல் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்க விருப்ப பாடலும் இந்த ஒரு மணி நேரத்தில் ஒலிபரப்பாகக்கூடிய பாடல்களில் ஒரு பாடல் உங்க விருப்ப பாடலாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 என்ற எண்ணுக்கும் 298-5-2-0-5-5-4 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். நேயர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி, நான் உங்கள் மணி. தொடர்ந்து நேயர்களோடு பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுனீங்க?
2: இனிய மாலை வணக்கம் மணி சார், நான் பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க கலீல், மகிழ்ச்சி.
2: இன்னைக்கு விஜயகாந்த் சார் பிறந்த நாள், அதனால கேட்டுறேன். படம் பாத்தீங்கன்னா வைதவி காத்து இருந்தால் என்ன ஒரு வாய்ஸ் ஜெயிச்சிருந்த. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒன்னேடுது. அந்த பாட்டு போடுங்க மணி சார்.
1: இது சரி, இந்த பாடல் வரிகள் பாருங்க. கரிசா ஒவ்வொரு வரிகளுமே ரொம்ப யதார்த்தமான வரிகளா, நம்ம மனசுல அப்படியே ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கிற வரிகளா இருக்கும் இல்லையா? மகிழ்ச்சியான பாடல், தொடக்க பாடலாவே மனசுக்கு நெருக்கமான பாடல்
2: இருக்கு. அதுல இதுல டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்குது.
1: ஓகே, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இதோ உங்களுக்கு
2: நன்றி சார். நன்றி.

0: அங்கை ஒரு கங்கை ஆடரா, என்ன வரிகள்? அடுத்த பாடல் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சொல்லுங்க
0: பட்டாபி சார்.
1: சக்கரதங்கம் படம். என்ன
0: வச்சு தச்ச போது மகிழ்ச்சி இதோ உங்களுக்கா.
1: நன்றி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மணி சார்.
1: வணக்கம்.
2: சென்னை மந்தவெளியில இருந்து விநாயகம் சார்.
1: சொல்லுங்க விநாயகம்.
2: சார், படம் வந்து கண்ணுப்பட போகுதையா? பாடல் வந்து மூக்குத்தி முத்தழகு.
1: மகிழ்ச்சி, இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

0: மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலாக வரப்போகுதுன்னு கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: மகிழ்ச்சி, சொல்லுங்க.
1: படம் வந்து வசந்தராகம், பாட்டு வந்து தே

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலா வரப்போகுதுன்னு கேட்டுலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், செங்குன்றம் அடுத்த பொன் மற்றும் குமார் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க குமார், உங்க விருப்ப பாடல்?
1: டி ராஜன் நடித்த படம், அதுல பாத்தீங்கன்னா உயிர் உள்ளவரே உஷா. பொன்னான மனசே கோவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. அந்த பாடல் இருக்கும் சார்.
0: உயிருள்ள ஒரு விஷால் இருந்தா?
1: ஆமா சார்.
0: என்ன திடீர்னு அந்த பாட்டு கேட்டீங்க?
1: ஆமா சார், நான் வந்து என்ன பண்றது, அத வந்து ஒரு இதா இருக்கும். இந்த பாட்டு வந்து இது வரைக்கும் வரது இல்லை நம்ம நிகழ்ச்சியில. ஆமா சார், அந்த பாடல் கேட்கறேன் சார்.
0: ஆனா அந்த பாடல் தொடக்க வரிகள் அதுவான்னு தெரியல. உங்களுக்காக உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நின்றுங்கள். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உயிருள்ளவரை உஷாலிருந்து வைகைக்கரை காற்றிய நெல்லு பாடல், உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல் இதோ வந்துட்டு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். வணக்கம் கலா, உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க.
2: 16 வயது
1: மகிழ்ச்சி. இதோ உங்களுக்காக அந்த பாடல் கேட்டு இணைந்திருங்க.

0: செந்தூரப்பூவே ஜில்லென்ற காற்றேன்னு சொல்லும் போது நம் மனசுலையும் அந்த காற்று வந்து அடிச்சுட்டு போகுது இல்லையா. ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பார்த்துலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சென்னை ஏழு கிணறு தேவா.
0: சொல்லுங்க தேவா.
1: தேவாதி தேவா.
0: மகிழ்ச்சி தேவா.
1: எனக்கு வந்து வானத்தை போல படம், அதுல வந்து மைனாவே மைனாவே இந்த பாடல் என்னன்னா விஜயகாந்த் அவங்க அவங்களுக்கு பேர் ஞாபகம் வரல, அந்த சைக்கிள் ஓட்டிட்டு வருவாரு பஞ்சர் ஆயிடும், நடுவுல கார் ஒண்ணு ஒரு கைய கைய கல்யாணம் பண்ணின்னு வருவாங்க கார் கைய கட்டுவாரு, செமையா இருக்கு சார் அந்த சீன்ஸ்லாம்.
0: இது என்ன மாயம்.
1: இது என்ன மாயம்.
0: ரொம்ப சிறப்பு, நல்ல பாட்டு, நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாட்டு. இதோ உங்களுக்காக
1: நன்றி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் அவர்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2986-00038 என்ற எண்ணுக்கும், 2952-0554 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம் நேயர்களே. இதோ வணக்கம் நேயர்களோடு. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் கியூ சாத்திலிருந்து பேசுறோம் சார்.
1: சொல்லுங்க செல்வம், உங்க விருப்ப பாடல்.
2: நாடோடி பாட்டுக்காரன் சார் படம்.
1: நாடோடி பாட்டுக்காரனா?
2: ஆமா
1: சொல்லுங்க.
2: பாடல் வந்து சித்திரத்து தேரேவா அந்த பாட்டு சார்.
1: நாடோடி பாட்டுக்காரன்ல இருந்து?
2: ஆமா.
1: நாடோடி உங்களுக்காக தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாடல். நாடோடி பாட்டுக்காரன்ல இருந்து என்ன பாட்டு சொன்னீங்க? சித்திரத்து
2: தேரேவா, எந்த நதி காற்றேவா, அந்த
1: சித்திரத்து பூவேவா தானே ஆரம்பிக்கும்.
2: ஆமா ஆமா
1: மகிழ்ச்சி, இதோ உங்களுக்காக அந்த பாடல் கேட்டிருந்திருங்க.

0: மகிழ்ச்சியான இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் திருமலா நச்சிவன் சார். நல்லா இருக்கேன்
0: சார். உங்க விருப்ப பாட்டு என்ன சார்?
1: பாடாவது முதல் மரியாதை அந்த நிலாவை கையில பிடிச்சேன் சார்.
0: அந்த நிலாவை கையில பிடிச்சிட்டீங்க. மகிழ்ச்சி இதோ உங்களுக்கு.

0: சென்னை வானொலி நிலையம் ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடரும் பாடல் விருப்ப நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க உங்க பாடல்.
1: திருப்பத்தூர் மூக்குளம் சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார், உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: விருப்ப பாடல் வந்து ரஞ்சிதமே வாரிசு படத்துல இருந்து. இந்த பாடல் வந்து நாளைக்கு எங்க யோகஸ்ரீ பிறந்த நாள் சிறப்பு பாடல்.
0: மகிழ்ச்சி உங்களுக்காக அந்த பாடல்.
1: ஓகே, மகிழ்ச்சி சார்.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 நேயர்களே, நிறைவு பாடலை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைவான பாடல், நேயர் விருப்ப பாடல் என்னவா இருக்க போகுதுன்னு கேட்டலாம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து. சார்
0: சொல்லுங்க சத்யநாராயணன், உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் வந்து நானே ராஜா நானே மந்திரி.
0: மகிழ்ச்சி.
1: பாடல் வந்து மயங்கினேன் சொல்ல தயங்கினேன்.
0: அடடா, இந்த பாட்டை கேட்க தான் ரொம்ப நேரம் தயங்கினீங்களா?
1: ஆமா சார், ஒரு மணி நேரம் தயங்கினேன்
0: சார். ஐயா இந்த தயக்கம், ஏ இந்த மயக்கம்.
1: நன்றி நன்றி சார்,
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சத்யநாராயணன், உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. இந்த நிகழ்ச்சியில் இந்த அளவில் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகுங்க நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே தோல்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். யுபிஐ பணப்பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பணப்பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும், ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளை, அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் C.DOT அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் பட்டப்படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல்பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரிப்பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஓசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு ஓசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார்.

கொழும்புவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ரெயின்போ ராகங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேர்களே, மனதை மயக்கும் எல்இசை பாடல்களின் சங்கமமான இந்த நிகழ்ச்சியில் வர இருக்கிற முதல் பாடல் தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த படமே ஒரு தன்முனைப்பு படம், ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபிலிம் அப்படின்னு சொன்னால் தித்திக்குதேவை சொல்லலாம். உன்னிகிருஷ்ணன், சாதனா சர்க்கம் அவர்களுடைய இணைந்த குரலில், வைரமுத்து வரிகளில், பிருந்தா சாரதி அவருடைய இயக்கத்தில் உருவான பாடல். 2003 இதோ உங்களுக்காக வருகிறது நம் மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்களின் வரிசையில் தித்திக்குதே பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நெஞ்சமெல்லாம் பூக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். காலத்து வென்ற காவிய பாடல்களை சுமந்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் வர இருக்கிற பாடல் கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திலிருந்து.

மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடரும் பாடல் பரிசு திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடல். கொஞ்சம் குமரி திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து பாடல் கேட்க இருக்கிறோம். ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம்.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும். என்னை

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: காட்டுராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். தொடர்ந்து வரும் பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்தில்.

ஒளிமயமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். நேர்களை காலத்து வென்ற காவிய பாடல்கள் உங்கள் மனங்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 10:55. நேர்களை தொடர்ந்து வரும் பாடல் பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது நேயர்களே. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல தருணத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி.

இதுவரை நாம் கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சியை ரெயின்போ ரூபைண்ட் ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: வணக்கம் நேயர்களே, நேரம் 11:11. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

12 மணி வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் இனிமையான பாடலுடன் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். நேர்களை, இன்றைய நிகழ்ச்சியில் வா என்ற வார்த்தையில் என்ற சொல்லில் தூங்குகின்ற பாடல்கள் அணிவகுத்து காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியின் முதல் பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது.

மாலை நேரங்களில் மழை நம்மை நனைத்து போகும்போதும் அந்த மழை காற்று படும்போதும் காலையில் வெயில் அடிக்கிறது, மாலையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த பாடலும் இந்த இரவு நேரத்தில் நமது தூக்கத்தை வரவைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த பாடல் இருந்திருக்கும். அந்த பாடல் வெளிவந்த நேரங்களில் இந்த பாடலை பாடி பார்த்துருப்போம். மேடைகள் கச்சேரிகளில் இந்த பாடல் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா இசையில் வாலியவர்களுடைய பாடல் வரிகள் தான்.

வா என்ற எழுத்தில் தூங்குகின்ற பாடல்கள் தான் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அன்னைக்கு கலங்கரை காத்திருக்கின்றன. முதலில் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வா வா வஞ்சி இளமானு என்ற பாடல் தான் கேட்க போகிறோம். குரு சிஷ்யன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

அன்பு மனங்களுக்குள் இருந்துவிட்டால் வாழ்நாளிலே நீங்காமலே நீ பாதி நான் பாதியாக வா வா வஞ்சி இளமானே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளை கேட்கும்போது அந்த கால நினைவுகளையும் அந்த பாடலுடைய இசையையும் கொஞ்சம் கேட்டு ரசிச்சிருப்போம். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில் தான் அந்த பாடல். நான் ஒன்றை நினைத்தேன் நேற்று ராத்திரி நூலாட்டம் இழைத்தேனே அப்படின்னு அந்த ஒரு அன்பை காதல மனசுகளை நினச்சி பார்க்கும்போது இப்படி கவிஞருடைய கற்பனைகள் இருக்குங்கிறது அந்த பாடல்களில் இருக்கும். ஆசைகள் எனக்கும் அங்கங்கே சுருக்கும் ஆளைத்தான் அசத்துவதேன் நான் கூட தவித்தேன் வேறு மாதிரி பாலாட்டம் கொதித்தேனே அப்படின்னு சொல்லுவேன். நூலாட்டம் இழைத்தேனே பாலாட்டம் கொதித்தேனே என்ற அவருடைய ஐகானிக் வரிகளும் இந்த பாடலில் இருக்குது. அந்த பாடலையும் ரசித்து நம்ம கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வா வா அன்பே பூஜை உண்டு அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். ஈரமான ரோஜாவை படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில்

நேரம் இரவு 11:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்ட பாடல் நீளம் பூத்த பார்வைகள், 100 கடிதம் போட்டது, நீயும் நானும் சேர்ந்திட, நேரம் பொழுது கேட்டது. அதில் கவிஞர் அழகான ஒரு வார்த்தைகள், மலரை வண்டு மொய்த்திட மாதம் தேதி ஏது, மீனமேஷம் பார்ப்பதோ காதல் தோன்றும் போது அப்படின்ற கால நேரங்கள் இல்லை. அதை வந்து அன்பு மனங்கள் எப்பொழுது அவங்க அன்பை பரிமாறிக்கொள்ளும் போது அந்த உறவு அழகாக போக்கும் நிலையில் எழுதியிருப்பார். அதில் அவருடைய ஐகானிக் வரிகள் இருக்குது, காலை மாலை இயங்கினேன், கையில் நானுனை வாங்கினேன், நீயும் நீ அல்ல நானும் நான் அல்ல கண்ணா அப்படின்னு சொல்லி பாடல் முடியும். சிறகை விரித்தது வலம் வரத்தான் அப்படின்னு சொல்லி பாடல் கேட்டிருப்போம், பாடி பார்த்துருப்போம். இளையராஜா அவர்களுடைய இசையில் வாலியினுடைய பாடல் வரிகள் தான். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் வா வா அப்படின்னு அந்த இரு சொற்களில் தொடங்கிய வார்த்தைகளை கேட்ட உடனே இந்த பாடல் ஒலிபரப்பாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. வா வா அன்பை பூஜை உண்டு, அதற்கப்புறமா வா வா அன்பே அன்பே அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், சித்ரா குரல்களில்.

இரவு நேர மெலடிகள் அப்படின்னு ஒரு வரிசை இருந்தால் இந்த பாடல் கண்டிப்பாக இருந்திருக்கும். கேட்டு பாடல் வாலியர்களுடைய வரிகளில் இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடல் உன் வண்ணம் என் எண்ணம் எல்லாமே என் சொந்தம் இதயம் முழுதும் எனது வசம் அந்த வரிகள் பாடலில் சில சில இடங்களில் ரிப்பீட் ஆகி வரும்போது அதை கேட்பதற்கு மனசு தூண்டிகிட்டே இருக்கும். நீ வாழத்தானே நான் வாழ்கின்றேன் நானே நீயின்றி ஏது பூ வைத்த மானே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கவிதை வரிகளில் அந்த அன்பை நிறைத்து நிறைத்து எழுதியிருக்கும் அவருடைய கற்பனையும் அந்த பாடலுடைய இசை துவங்கிய விதமும் இட இசை எல்லாமே நம்ம பாடலில் பல முறை கேட்டுருச்சிருந்தாலும் ஒரு முறை இந்த இரவு நேரத்தில் கேட்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியிலேனே புது கவிதை படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல்

சில நேரங்களில் சில காயங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் அது சில மகிழ்ச்சியான நேரங்களில் அது நினைவுபடுத்தி போகும்போது அந்த ரணங்கள் எப்படி இருக்கும்னு அந்த பாடல் வழிகளில் ஒரு கதையாக சொல்லியிருப்பார் கவிஞர் வைரமுத்து அவர்கள். இளையராஜனுடைய இசை கேட்கவே வேண்டாம். அந்த தெருவெங்கும் ஒளிவிழா தீபங்களின் திருவிழா என்னோட ஆனது, அதனால் தீபாவளி அந்த வெளிச்சமான ஒரு நாளில் என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன இருளான விஷயமும் இருக்குது அப்படிங்கிறத அந்த பாடல் வரிகளை அழகாக அதில் சொல்லியிருக்காரு. முதல் வரிகளில் அந்த குழந்தையினுடைய தாராட்டும் அந்த அன்பையும் பற்றி சொல்லிட்டு அதில் சுகம் உன் கண்கள் போதும் சின்ன பாதம் நடந்ததால் வலியும் தீர்ந்தது வழியும் தெரிந்ததுன்னு சொல்லியிருப்பார் மலேசியவாசன். அந்த பாடல் வரிகளை ஒவ்வொரு இடத்துலையும் அழகழகாக கொஞ்சம் ரசித்து பாடியிருப்பாங்க சொல்லலாம். அதில் என் வானிலே ஒரு தெய்வ மின்னல் வந்தது, அது என் நெஞ்சினை கிள்ளிவிட்டு சென்றது, பாவை பூவை காலங்கள் காக்கும், அந்த காதல் ரணங்களை சிரித்து மறைத்து மூடுவேன், சிரித்து வாழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் நினைவுகளப்படுத்தி சொல்லியிருப்பார். அந்த பாடலை கேட்டு ரசம் இசையோடு கேட்பதற்கு அந்த பாடல் மிகுந்த இனிமையாக தான் இருந்தது. நேரம் இரவு 11:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம் என்றது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. வா என்ற எழுத்தில் தூங்குகின்ற பாடல்கள் தான் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அலங்கரிச்சிட்ருக்கு.

நிகழ்ச்சியில் நீ கேட்கவிருக்கும் பாடல் காத்திருக்க நேரமில்லை படத்திலிருந்து பாடலும் வா காத்திருக்க நேரமில்லை என்ற பாடல் தான் கேட்க போகிறோம். எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரல்களில்.

மெல்ல அடியெடுத்து நடந்து வைத்து பாடுவதைப் போல அந்த பாடல் மெட்டுகள் அமைந்திருந்தது. அந்த பாடல் மெட்டினுடைய வரிகளை வாலி அவர்கள் எழுத இளையராஜனுடைய இசையில்தான் பாடல் கேட்டோம். மாலை மணி ஐந்தடித்தால் மாந்தான் உன்னை தேடி வரும். அதாவது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க காலேஜ் முடிஞ்சு அவங்க சந்திப்பாங்க, அது போகிற அந்த காட்சி இருப்பதனால் அப்படி எழுதிப்பார். காவல் ஒன்று போட்டு வைத்தால் கால்கள் அதை தாண்டி வரும். அன்பே நீல வண்ணம் வானை என்றும் நீங்கிடாது, மீட்டும் விரல் இல்லாது வாழ்வதேது வீணையானது அப்படின்னு ஒரு தத்துவத்தை எழுதிப்பார். விரல்கள் இல்லாமல் வீணையை மீட்டுவதில் என்ன அர்த்தம், அதனால் நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கின்ற அந்த காதல் நெஞ்சத்தினுடைய அந்த இன்பங்கள் தான் பாடல் வரிகளாக கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் ராஜாதி ராஜா படத்திற்காக மனோ எஸ்பி சைலஜா குரல்களில் பாடல் வா வா மஞ்சள் மலரே.

அதை வரிகளாக அழகாக எழுதியிருப்பார். இந்த பாடலுக்கான வரிகள் பார்க்கும்போது இளையராஜா அவர்கள் தான் இந்த பாடலுக்கான இசையும் பாடல் வரிகளையும் அவங்க தான் எழுதியிருக்காங்க. தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டு பந்தல் அலங்கரித்து பாவை உன்னை அமர வைத்து அம்மி அதை மிதித்து அரசாணி பூட்டி வைத்து அருந்ததியை சாட்சி வைத்து அழகு மஞ்சள் கயிறு எடுத்து கல்யாணமாகும் காலம் வரும் எல்லோரும் காணும் நேரம் வரும் என்ன சொல்லுற ஆஹா ஹா அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இனிம்போது எஸ்பி சைலஜா மனோ குரல்கள் அந்த பாடல் இனிமையாக இருந்தது. பாடலுடைய இட இசை எல்லாமே இந்த இரவு நேரத்திற்கான இசையாக இருந்தது.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி இடம்பெற்ற பாடல் குறித்து நேயர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, கமெண்ட் போட்டிருக்காங்கிறது முகநூல் பக்கத்தில் பார்த்துட்டுலாம். முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. வா வெண்ணிலா பாடல் இனிமை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. முத்துலட்சுமி லட்சுமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்களெல்லாம் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சுரேஷ் பாடல்கள் எல்லாம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்தி சாய் யாஷ் யாதேஷ் கோவனூர் அப்படிங்கிற இடத்துல அனுப்பியிருக்காங்க. இரவு வணக்கம் அனுப்பிச்சு பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான பாடல்கள் குறித்து முதல் பாடலிருந்து வாபா வஞ்சி இளமானி பாடல் வரைக்கும் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அவங்கள நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து அவங்க கவிதை எழுதியிருக்காங்க. வானில் உலா வரும் வெள்ளி நிலா, வானொலியாக வரும் பாடல்கள் உலா, வசந்த கானங்கள் சுவை தேன்பலா, நித்திரை மறக்க வைப்பது பண்பலையிலா, நிம்மதி அடைவது இனிய பாடலிலா, கொஞ்சம் தஞ்சம் கண்ணன் தொகுப்பினிலா, நிறைவு தரும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியினிலா, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லாலா அப்படின்னு அந்த கவிதை அந்த பாடலை நினைவுபடுத்தும் விதமாக எழுதியிருக்காங்க. முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வா வெண்ணிலா மெல்ல திறந்தது கதவுப்பட பாடல், அதில் வா என்று எழுத்தில் வார்த்தையில் சொல்ல தொடங்கக்கூடிய பாடல்களை குறித்து அருமை மனதிற்கு இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. தியாகராயனர் ரங்கராஜன் அவங்களும் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பாடல் தேர்வுகளை குறித்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து அவங்களும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கொடமாண்டப்பட்டி கே விஜயசீலன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க மனசமய நிகழ்ச்சியில் வா என்ற இலத்தில் ஆரம்பிக்கும் பாடல்களின் தேர்வு சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. முருகன் பெருமாள் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புலேருந்து அவங்க போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதில் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் தனியாக ஒரு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. காத்திருக்க நேரமில்லை பட பாடல் வெகு நாட்கள் கேட்டு ஆகிவிட்டது, வழங்கியதற்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:45. நீங்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் வா என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய பாடல் வரிசையை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் அடிமை இல்லை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் வா வா இதயமே.

கவிஞர் முத்துலிங்கத்தின் பாடல் வரிகளுக்கு விஜய் ஆனந்தினுடைய இசையில் அந்த பாடல் கேட்டோம். அழகாக அந்த பாடல் அந்த சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் எழுதியிருப்பார். அதில் ஒரு சங்க காலத்தினுடைய பாடல் வரிகளையும் மேலே டச் பண்ணி எழுதியிருப்பாங்க. தேவலோக பாரிஜாதம் மண்ணில் வீழ்தல் என்ன நியாயம், எந்தன் பாதம் உள்ளில் போகும் மங்கை உந்தன் கால்கள் நோகும், வான வீதியில் நீயும் தாரகை நீரில் ஆடும் நான் காயும் தாமரை, காதல் ஒன்றே ஜீவன் என்றால் தியாகம் முந்தன் வாழ்க்கை என்றால் ஏழை வாசல் தேடிவான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட் வைக்கும்போது ஜஸ்ட் ஜானகி அம்மா அந்த பாடல் வரிகளை பாடும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. வானவில்லும் மண்ணம் மாறும், வெள்ளி வேரும் சாய்ந்து போகும், திங்கள் கூட தேய்ந்து போகும், உண்மை காதல் என்றும் வாழும், காற்று வீசினால் பூக்கள் சாயலாம், காதல் மாளிகை சாய்ந்து போகுமோ, ராமன் பின்னே மங்கை செய்தே எந்தன் வாழ்வோ உந்தன் பாதை, காதல் மாலை சூட வா அப்படின்னு சொல்லி பாடலை பாடி முடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு மெல்லிய சோகம்தான் அந்த பாடல் இந்த இரவேளையில் கேட்டு ரசித்தோம். வா எழுத்து வரிசையில் தோங்கும் பாடல் வரிகள். அடுத்ததாக வா வா எந்தன் நிலவே வெண்ணிலவே அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் சேரன் பாண்டியன் படத்திற்காக.

சௌந்தர்யன் இசையில் அவர் எழுதிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு சற்று முன்னதாக நம்ம ஃபேஸ்புக் நேயர் ஒருத்தங்க கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. தேவராஜன் அம்பலம் அவங்க சவுதி அரேபியா ஜிசான்ல இருந்து கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. பாடல்கள் எல்லாம் அருமைன்னு சொல்லிச்சிருக்காங்க. மை சைல்டுஹுட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த நேயருக்கு நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வா என்ற எழுத்தில் தோங்கக்கூடிய பாடல் வரிசைகள் தான் அன்றைக்கி கேட்டு ரசம். நிகழ்ச்சிகள் நிறைய நேர்கள் வந்து கமெண்ட் தெரிவிச்சிருந்தாங்க. நிகழ்ச்சி நிறைவு பாடல் வேலைக்காரன் படத்திற்காக மனோ சித்ரா பாடிய பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மழை நீயடி குடை நானடி மனம் சோர்வதும் ஏனோடி
1: புயல் வீசிடும் இடி.

0: தொட்டா உண்மையில கரண்டு போல கடிக்கிதமா.
1: எனக்கும் கூட ஏதோ செய்யலாம்.
0: கையால் மேனியை தொட்டா உண்மையில கரண்டு போல கடிக்கிதமா.
1: எனக்கும் கூட ஏதோ செய்யலாம். ரகசியம் வேண்டாம்.
0: பாய் என்ன பையன் ஜிஐ யாரும் கேள்

பையன் கீழ் கேளுன்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டு

0: நம்பர் ஒன் நம்ம பாத்திஷா
1: என்ன
0: பெத்தவே பிராடு நம்பர் ஒன் நம்ம பாத்திஷா அரோகரா
1: பாய்
0: பாயின்ன பையன் கீழ் கேளுன பொண்ணு இந்த பொண்ணை

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி கோடி

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா.

0: புத்தி இருக்க காட்டுனா அப்படியே புடிச்சிக்கும். கரித்துண்டு போட்டு போட்டு ஊதுனாத்தான் பிடிக்கும். வாழை மட்டை என்ன ஊதுனாலும் பிடிக்காது, தெரியுதா?
1: தெரியுது.

0: சொல்லு சொல்லு.
1: மரத்துக்கு தக்கபடி நிறத்தையும் மாற்றிக்கொண்டு வாழும் பச்சோந்தி என்று கொள்ளு கொள்ளு கொள்ளு.
0: கொலைகள் புரிந்தவனும் கொள்ளை அடிப்பவனும் கொலைகள் புரிந்தவனும் கொள்ளை அடிப்பவனும்.

0: செல்வரா, மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வரா, இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வரா.
1: அம்மம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்,
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினால் என்ன

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

உள்ளவரே, பூமி உள்ளவரே, காற்று உள்ளவரே, கடல் உள்ளவரே, அக்னி சாட்சியாக நான்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களை. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கிணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். முதல் பாடல் ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல். வி. தட்சிணாமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள்.

நிகழ்ச்சியில் இனி எம் எஸ் சுப்லக்ஷ்மி மற்றும் ராதா விஸ்வநாதன் பாடிய சாவித்ரி படப்பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் இயற்றியவர் சதாசிவ பிரம்மேந்திரா.

திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 4:10. நீங்கள் கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம்பலம் வி சதாசிவம் அவர்களின் நாகஸ்வரம், சிவன்வயல் எஸ் எம் ராஜரத்னம் அவர்கள் தவில்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் ஆட்டுக்காரா என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மனோரஞ்சனி ராகம், ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் என்னை நீ மறவாதே என துவங்கும் எம்எம் தண்டபாணி தேசிகர் இயற்றிய அமிர்தவர்ஷினி ராகம் ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம்பலம் வி சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். சிவன் வயல் எஸ் எம் ராஜரத்னம் அவர்கள் தவில்,

0: அருள்மணி மாலை.
1: நேர்களை நேரம் காலை 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். அருள்மணி மாலையில் முதலில் டாக்டர் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியுள்ள விக்னேஸ்வர சுப்பிரபாதம்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியிலினை ஸ்ரீ குருவாயூர பிரேசா சுப்பிரபாதம் எம்எஸ் சீலா அவர்கள் பாடியுள்ளது.